0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: கேட்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

வே கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே.

வருகின்றதே, ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தேன், கவி அதனின் நாயகரை காணாமலே. எனதுயிரும் பிரியும் நால்வரையும் நாமும் ஓயாமல்

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வாழ்க்கை பல விதங்களில் பயம் காட்டினாலும் சரி, பதறாமல் முயற்சி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கு. வரணும், அடுத்து நம்மளுடைய இலக்கை இப்படி நோக்கி போகணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பின்வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. முயற்சி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன? ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுர மல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு கேரட் பச்சை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த கேரட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க, முக்கியமாக வந்துட்டு ஃபீட்டா கரோட்டின், அதுக்கப்புறமா வந்துட்டு நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த கேரட்டில் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு கண் ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஃபீட்டா கரோட்டின் உடலில் வைட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு பார்வை செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய இயற்கையான பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஆதரவாக இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதனால் இதய ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. அதே மாதிரி கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவுது அப்படின்னும், இது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முழு கேரட்டில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீரான உளவில் ஒரு பகுதியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும், இது ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவும் உணவாக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையுமே வந்துட்டு வழங்குது. குறைந்த கலோரியில் பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு காய்கறியாகவுமே வந்துட்டு இந்த கேரட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்முடைய செலுத்தல மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 43 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், புஷ் அவரை 100 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 80 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டத்துடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்லையும் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு. அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கனா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்சிருந்தோம் தான் நம்மளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கணும். இப்போ அது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்துருது. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்முடைய சேலத்தில் எங்கெங்கெல்லாம் மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படின்னா, அஸ்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணியாளர் காரணத்தினால அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, வின்சென்ட், மரவனேரி, மணக்காடு, சின்ன திருப்பதி, ராமநாதபுரம், கண்ணங்குறிச்சி, புதியேரி, ஹவுசிங் போர்டு, கொல்லப்பட்டி, கோரிமேடு, கொண்டப்ப நாயக்கன்பட்டி, ராமகிருஷ்ணா ரோடு, அழகாபுரம், ராஜாராம் நகர், சங்கர் நகர், நான்கு ரோடு, மிட்டாபுதூர், சாரதா காலேஜ் ரோடு, செட்டிச்சாவடி, விநாயகம்பட்டி, நகரமலை அடிவாரம், ஏற்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆத்தூர் துணைமை நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணியாளர் காரணத்தினால எல்ஆர்சி, காந்தி நகர், கல்லுடைச்சான் குன்று, முருவம், பைத்தூர், வானபுரம், கல்லுக்கட்டு, நயினார்பாளையம், கடம்பூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது எங்கங்க அப்படின்னா, கொளத்தூர், சத்யாநகர், பூமனூர், இந்த துணைமின் நிலையங்கள் எல்லாத்துலையுமே வந்துட்டு பராமரிப்பு பணிகளான காரணத்தினால கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யாநகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், கொங்கிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேலமங்கலம், தானமூர்த்தி காடு, உக்கம்பருத்தி காடு, சுப்பிரமணியபுரம், பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், மாமரத்தூர், ஒட்டங்காடு, குறும்பனூர், சவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்திரகவுண்டன் பாளையம் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால புத்திரகவுண்டன் பாளையம், ஏத்தாப்பூர், அபினவம், வீரகவுண்டனூர், காந்திநகர், தலவாய்ப்பட்டி, தென்னம்பிள்ளையூர், ஒட்டப்பட்டி, உமையால்புரம், ஓலப்பாடி, ஆரியப்பாளையம், பெத்தநாயக்கன் பாளையம், எருமசமுத்திரம், சின்னமசமுத்திரம், கல்யாணகிரி, கல்லேரிப்பட்டி, படையாச்சியூர், முத்தானூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி!
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ், ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மொத்தமாக 6574 பணியிடங்களுக்கு இப்போது குரூப் 4 தேர்வு வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய 6574 குரூப் 4 பணியிடங்களுக்கு 2027 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தேர்வு நடக்கும் அப்படி மாதிரி நேற்று தேர்வு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசுடைய பல்வேறு துறைகளுக்கு கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரி தண்டர், வரி வசூலிப்போர், தட்டச்சர், உதவியாளர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பணிகளுக்கு காலியாக இருக்கக்கூடிய 6574 குரூப் 4 பணியிடங்களுக்கு 2027 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தேர்வு நடக்க இருக்குது அப்படின்னும், இதுக்கான விண்ணப்பம் நேற்று வெளியாகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பகல் 11:59 சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும், அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி காலையில் 9:30 பகல் 12:30 வரைக்குமே இந்த தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பதாரர்கள் www.tnpscexams.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து குரூப் 4 எக்ஸாமுக்காக இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர ஜனவரி மாதம் 10ஆம் தேதி எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுது. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கான விண்ணப்ப பதிவு வந்துட்டு வர நவம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.tnpscexams.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,770 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 110,160 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. கடந்த நாட்களை விட தங்கத்தோடைய விலை இப்போ லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கடந்த நாட்களில் பவுனுக்கே வந்துட்டு 109,000 அப்படி மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு 110,000 அப்படி மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கேஆர்பி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து இப்போது அதிகமாகி காணப்பட்டு வந்துட்டுருக்குது. கடந்த 4ஆம் தேதி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 749 கனஅடியாக இருந்த நிலையில் 5ஆம் தேதி 687 கனஅடியாக குறைஞ்சி நேற்று திரும்பவுமே வந்துட்டு 749 கனஅடியாக அதிகமாகிருக்குது. அணையோடைய நீர்மட்டம் 50 அடிக்கு மேலே இருக்கிறதுனால அணைக்கு வந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. அதுபடி அணையிலிருந்து கால்வாயில் 162 கனஅடி, தென்பெண்ணை ஆற்றில் 525 கனஅடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 687 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. அணையோடைய நீர்மட்டம் மொத்தம் இருக்கக்கூடிய 52 அடியில் நேற்று 50.30 அடி இருந்திருக்குது. நேற்று காலையில் 8 மணி நிலவரப்படி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தலியில் 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி பெனுகொண்டாபுரம் 52.40, தேன்கனிக்கோட்டை 49, ஓசூரில் 45, பாம்பாறு அணை 38, கிளவரப்பள்ளி 30, ராயக்கோட்டை 28, சூளகிரி 15, ஊத்தங்கரை போச்சம்பள்ளி தலா 13, சின்னாறு அணை 12, கேஆர்பி அணை 10.40, நெடுங்கல் 5, அஞ்சட்டி 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 387.80 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணையோடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 70.15 அடியாகவும் நீரிழப்பு 32.83 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1043 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 1043 கனஅடியாக மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே தான் இப்போது அதே 15,000 கனஅடியாக தான் வந்துட்டு இருக்குது. இப்போது நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது நீர்வரத்து மற்றும் நீர் திறப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தது உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, திறனாய்வு தேர்வுக்காக நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. தமிழக ஊரக பகுதிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வு இயக்கத்தாலான ஊரக திறனாய்வு தேர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த தேர்வின் வாயிலாக தலா 50 மாணவ மாணவியருக்கு ஆண்டுக்கு 1000 ரூபாய் வீதம் 4 ஆண்டுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னும், இதுக்கு சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வர 13ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த திறனாய்வு தேர்வுக்காக விண்ணப்பிக்கிறதுக்காக வாய்ப்புகள் வந்துட்டு இப்போ வழங்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. வர 13ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்முடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சேலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, வென்சென்ட், புதிய பேருந்து நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டோங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 அவர் முன்னாடியே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது அவசரமாக கிளம்பும்போது கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டிலெலாம் விட்டுட்டு போயிடுங்க. அதுலேயுமே விட்டுட்டு மறந்து போகாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுங்க. இப்போது அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன? ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையாக சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பதில்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்கள் ரொம்பவே விரும்புகிறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: ஆதார் அட்டையில் வந்துட்டு பெயர் மாற்றுவதற்காக இப்போது ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. ஆதார் பெயர் மாற்றம் செய்வதற்காக உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ள விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதாரை முறைகேடாக பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய மோசடிகளை தடுப்பதற்காக ஆவண சரிபார்ப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னும், அதுபடி தலைப்பெழுத்தை விரிவாக்கம் செய்வது, பெயரின் நடுப்பகுதியை அல்லது குடும்ப பெயரை சேர்ப்பது அல்லது நீக்குவது, புள்ளிகளை சேர்ப்பது அல்லது நீக்குவது உள்ளிட்ட சிறிய மாற்றங்களுக்கு சரியான பெயர் இருக்கக்கூடிய அடையாள சான்றை அனுப்ப வேண்டும் அப்படின்னும், ஆதார் விண்ணப்ப பதிவின் போது அலுவலர்களுடைய தட்டச்சு பிழையால் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்ய பெரியவர்களுக்கு பி படிவத்தோடு கூடிய பிரமாண பத்திரம், அடையாள சான்று அல்லது உறவு சான்று, சிறுவர்களுக்கு பெற்றோர் காப்பாளர்கள் படிவத்தோட பிரமாண பத்திரம் உரிய சான்றிதழ்களோடு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும், திருமணத்துக்கு அப்புறமா தலைப்பெழுத்தை மாற்ற அடையாள சான்று, பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழ், விவாகரத்து பெற்றோர் விரும்பினால் டி பிரமாண பத்திரத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னும், முழுமையாக பெயர் மாற்றம் செய்ய விரும்பக்கூடியவங்க இந்திய அரசிடம் வாங்கிய அரசிதழ் அறிவிப்பை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சிவா அவர்கள் வந்துட்டு மேட்டூர் பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம ஹாப்பியாக இருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மள நிலை எண்ணான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சைக்கோ கண்மணியுடைய ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மழை பெய்ஞ்சதுங்க, தூரல் மழை வந்துட்டு பெய்ஞ்சிருந்துச்சு அங்காங்கே. அதே மாதிரி இன்னைக்குமே வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் மட்டும் இல்லாமல் சேலம் ஈரோட்லையுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அதாவது காற்று கூடவே கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேலத்துக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்களாம் வந்துட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின் கோட்டோ இதுக்கு வந்துட்டு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததாக இப்போது இன்ட்ரெஸ்டிங்கான வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமாக போயிட்டே இருக்குங்க. ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும். இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நேஷனல் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடு அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள் வந்துட்டுருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கு, பயங்கர வைரலான விஷயங்கள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான எட்டு தைக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நோய்களை எதிர்கொள்ள முக்கியம் மருந்தா மன நம்பிக்கையா, நோய்களை எதிர்கொள்ள முக்கியம் மருந்தா மன நம்பிக்கையா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய குண்டு குழி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே? நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ், ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சேலம் வீட்டு வசதி பிரிவு மூலமாக வந்துட்டு ஈ 7 தேதி கால நீட்டிப்பு இப்போ செஞ்சுருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு சேலம் வீட்டு வசதி பிரிவுக்குட்பட்ட வீட்டு வசதி திட்டங்களில் காலியாக இருக்கக்கூடிய வணிக மனைகள், கடைமனைகள், அதுக்கப்புறமா சமுதாய மனைகள், சமுதாய கூட மனைகள், பள்ளி மனைகள், பொது பயன்பாட்டு மனைகள் மற்றும் ஆரம்ப பள்ளி மனைகள் மொத்தமாக 83 மனைகள் இருக்குது. அதை வந்துட்டு விற்பனை செய்கிறதுக்காக கடந்த 25/8/2026 முதல் 24/9/2026 வரைக்குமே https://tntrends.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருந்திருக்குது. இப்போ விண்ணப்பத்திற்கான கால வரம்பு நீட்டிப்பு செய்யப்பட்டு வர 9/10/2026 அன்னைக்கு காலையில் 11 மணி வரைக்குமே வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் 9/10/2026 அன்னைக்கு காலையில் 11:30 ஒப்பந்த புள்ளி திறக்கப்படும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சேலம் வீட்டு வசதி திட்டங்களில் காலியாக இருக்கக்கூடிய வணிக மனை, கடைமனை, அதுக்கப்புறமா சமுதாய கூட மனை, பள்ளி மனைகள், பொது பயன்பாட்டு மனைகள், ஆரம்ப பள்ளி மனைகள் இதெல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு விற்பனை செய்யறதுக்காக 25/8/2026 24/9/2026 வரைக்குமே https://tntrends.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்பு. இதில் வந்துட்டு கால வரம்பு 9ஆம் தேதி காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராதா அவர்கள் வந்துட்டு முத்துநாயக்கன்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராதா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக புஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நிலை என்னான 9/7/8/7/0/107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக பிளேசி உடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நோய்களை எதிர்கொள்ள முக்கியம் மருந்தா மன நம்பிக்கையா. நோய்களை எதிர்கொள்ள முக்கியம் மருந்தா மன நம்பிக்கையா அப்படிங்கறதான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வரக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன? ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஹீமோக்ளோபின். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: குட் மார்னிங் பிரதீபா.
2: குட் மார்னிங் திவாகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். மக்களே, உங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டே விளாட வந்துட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு உங்களோட சூப்பரான ஒரு விளையாட்டை தான் விளாட போறோம். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா
2: நில்
1: செல் அப்படிங்கறதான் இன்னைக்கான விளையாட்டோட பெயர். இந்த நில் செல் அப்படிங்கிற விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து செல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எண்கள் நம்பர்ஸ் வந்து வரிசையாக சொல்லிட்டு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அது எத்தனை அது நம்பரில் இருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். வரிசையாக சொல்லிட்டே வரணும். நில் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல நின்று டக்குன்னு நீங்கள் வந்து நம்பருக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்லணும். உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் நில்லுன்னு சொன்னோடனே சாப்பாடு, காகிதம் அப்படின்னு வேறு ஏதாவது ரேண்டமாக சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும். திரும்ப செல் அப்படின்னு சொன்னோடனே எந்த நம்பர்லேருந்து விட்டிங்களோ அந்த நம்பர்லேருந்து திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லணும். நீங்கள் டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்காங்க.
1: அருமை அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு தெரியுமா?
3: வானம், பூமி, டிவி, 21, 22, 23, 24, 25, 26, 27
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்னா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. மக்களே, நீங்களும் இதே போலவே விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9, 7, 8, 7, 7, 0, 107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட இந்த நில் செல் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா நில் செல். இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். நில் செல் அப்படின்னா என்னன்னா, நாங்கள் வந்து நில் அப்படின்னு சொன்னால் நீங்கள், அதாவது நாங்கள் செல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பர் சொல்லணும். தொடர்ந்து நீங்கள் நம்பர் சொல்லிகிட்டே இருக்கும்போது நாங்கள் திடீர்னு நில்லுன்னு சொல்லிவிடுவோம். அப்போ நின்ன உடனே நீங்கள் நம்பர்ஸை விட்டுட்டு அடுத்தது ஏதாவது ஒரு பொருட்களோ இல்லை வீடு பொருட்களோ பறவைகளோ உங்களுக்கு தோன்றது எது வேணாலும் சொல்லலாம். சொல்லிகிட்டே இருக்கும்போது நாங்கள் திரும்ப செல்லுன்னு சொன்னோன்னே நீங்கள் விட்ட நம்பர்லேருந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கேம் தான் நம்ம விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் இது தான். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787 107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் நினைப்பிலிருந்து கலை சொல்வீங்க. அன்பு பிரதீபா. அன்பு தீபா,
1: காலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹலோ அக்கா, நீங்க பேசுறது சரியா கேக்கலங்கக்கா?
2: காலை வணக்கம்.
1: நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது லைட்டா. அக்கா கொஞ்சம் வெளியே வந்து பேசுறீங்களா? ஹலோ அக்கா, இப்ப கேக்குதுக்கா? இப்ப கேக்குது.
2: இனிமையான காலை வணக்கம் இருவருக்கும்.
1: இனிமையான காலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன், அற்புதமா இருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அக்கா. ஓகே அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாக்கா?
2: நீங்க நில்லுனா ஒரு இது, செல்லுனா ஒரு இது விளையாட்டு.
1: விளையாடலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: செல்
2: செல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. நில். கிளி, காகம், புறா, வாத்து.
1: செல்.
2: மயில்.
1: செல்.
2: செல். 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
1: நில். நில்.
2: மிக்சி, கிரைண்டர், டிவி, வாஷிங் மிஷின், குளிர்சாதன பெட்டி.
1: ஓகே ஓகே அக்கா, சூப்பரா விளாண்டீங்க.
2: பறவைகள்
1: பேரா சொன்னாங்க, வீட்டுல இருக்க பொருட்கள் ரொம்ப அருமையா விளாண்டீங்கக்கா. நன்றி அக்கா, எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. மடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாண்டு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787 107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம் இந்த நில் செல்ன்ற கேம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். நில் செல் இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ஸோ இப்போ தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நில் செல். இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இதில் நாங்கள் செல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 1, 2, 3, 4 நம்பர் சொல்லணும். நாங்கள் நில் சொன்ன உடனே நீங்கள் ஏதோ ஒரு பொருட்களோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பொருட்களோ எது வேணாலும் சொல்லலாம். திரும்ப நாங்கள் செல் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் விட்ட நம்பர்லேருந்து தொடர்ச்சியாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா

0: மறக்காம கால் பண்ணுங்க 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: மற்றும் பிரதிபா இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களுக்கும் ஜெயிச்சு சொல்லிடுறேன். ஏன் ஓட்டு போட்டதுனால எங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கல, இன்னைக்கு கலந்துக்கிறேன்.
1: பரவாயில்லண்ணா, உங்களோட வாக்குகளை பதிவு வச்சுட்டீங்களா?
2: பொருளா
1: சொல்லணும்னா எந்த பொருள் வேணாலும் சொல்லலாம்.
2: விளையாடலாமா?
1: ஓகே, உங்களுக்கான விளையாட்டு ஆரம்பிச்சிடலாம். செல்
2: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேனா, பென்சில், பாட்டில்,
1: செல்,
2: மரம், 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21,
1: என்ன
2: ஸ்டோர், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, காவல் நிலையம்.
1: சூப்பர் சூப்பர், போதும் மாதான், அருமையா விளாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: இருவருக்கும்
1: நன்றி, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி,
0: நன்றி அண்ணா.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கன் மற்றும் பிரதிப்பாவுடன் சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், நில் செல் அப்படிங்கிற பேரில். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.

0: பாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்
5: திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா நில் செல் இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் செல்லுன்னு சொல்லும் போது நீங்கள் நம்பர் சொல்லணும், நாங்கள் நில்லுன்னு சொல்லும் போது நீங்கள் பொருட்கள் சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த கேமில் நீங்கள் விளாண்டு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் பிரதீபா. திவா சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு நின்று எதிரரசி நிலையத்தில்
5: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் பிரதீபா.
4: எழிலக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
6: இன்னைக்கு வந்துட்டு நீங்க நில் செல் அப்படின்ற விளையாட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதோட ரூல்ஸ் என்னன்னா, செல்லுனா நம்பர்ஸ்ல போகணும், நில்லுனா வந்துட்டு பொருளோ
4: மல்லிகை,
6: ரோஜா, பழமல்லி, சாமந்தி, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஆப்பிள், கொய்யா, மாதுளை, வாழைப்பழம், திராட்சை. 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், சௌசௌ. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. ஆட்டோ, கார், பஸ், ஒன் டூ வீலர்
4: என்னென்னமோ சொல்றீங்க, ரொம்ப அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
6: ஓகே நன்றி. தாரா என் தாரா சாங் பாப்பாவுக்கு டெடிகேட் சிவனியா பர்த்டே
4: அக்கா. ஹாப்பி பர்த்டே டு பாப்பா அக்கா.
6: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தாரா என் தாரா சாங்
4: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. நன்றி. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழில் அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. எழில் அக்காவோட சிட்டு குழந்தைக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு. இந்த ஒரு நாளில் நாங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அக்கா கேட்ட மாதிரி அவங்களோட குழந்தைக்காக சூப்பரான ஒரு பாடல் தாரா தாரா அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடர் நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபா உடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு, என்ன விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா
2: அதாவது நில் செல் இந்த கேம் தான் விளையாண்டு இருக்கோம்.
1: இந்த கேம்ல நீங்களும் விளையாடுனா மறக்காம கால் பண்ணுங்க
2: 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் கண்ணே.
2: வணக்கம் வணக்கம் ருக்மணி பாட்டி. சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் கண்ணே.
2: ஓகே ஓகே பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்
3: தெரியுமா? விளையாடலாம் நெல் செல். நெல் செல்.
2: ஆமாங்க பாட்டி, விளையாடலாம் பாட்டி.
1: பாட்டி விளாட்லாமா? பாட்டி அதுக்குள்ள கட் பண்ணிட்டாங்களே. பாட்டி வந்து விளாட்லாம்னு சொல்றதுக்குள்ள அவங்க போனு அழுத்திட்டே இருப்பாங்க போல, கட் ஆயிடுச்சு போல.
2: இன்னைக்கு
1: வந்து நம்ம நில் செல் அப்படிங்கிற விளையாட்டு தான் இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு இது சொல்லுவோம், ஒரு செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செல்லுன்னு சொல்கிறப்ப நீங்கள் நம்பர்ஸை சொல்லணும், அதுவே நில் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பருக்கு பதிலாக வேறு ஏதாவது ரேண்டமான பொருளை நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். பேச்சு மாறாமல் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் அப்போ நம்ம விளாண்டுட்ருக்கோம். மீண்டும் பாட்டி இணைஞ்சிட்டாங்க, பாட்டி கூட விளாண்டுருவோம். ஹலோ பாட்டி. பாட்டி விளாண்டுலாம். ஓகே செல். அங்கவையா? இது அங்கவை, அது சங்கவை. பாட்டி பாட்டி திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க பாட்டி, நம்ம விளையாட்டுக்கு
3: போயிடலாம்.
1: செல் செல் பாட்டி செல் ஆரம்பிச்சலாம். செல்
3: ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. பறவைகள் சொல்றேன்.
1: அப்பெல்லாம் சொல்ல கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லணும்.
3: காகம், குருவி, புறா.
1: நெல்
3: நெல்
1: 13, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149 சரி சரி பாட்டி, சூப்பரா விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி,
1: ரொம்ப அருமையா விளையாண்டிங்க பாட்டி, சூப்பரா விளையாண்டிங்க, நன்றி கால் பண்ணி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவான் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக அருமையான பாடல், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட கேட்டவங்க இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட விளையாடுவோம் இந்த விளையாட்டை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நில் செல் இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு செல் அப்படின்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு பொருட்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அறிவிப்பாளர். காலை
1: காலை வணக்கம் பாஸ்கரா, எப்படி இருக்கீங்க?
3: உங்களுக்கான
1: காய்கறி எல்லாம் பழங்கள் காய்கறிகளாவே இருக்கே காலையில. சூப்பர், இருந்தாலும் அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி பாஸ்கரண்ணா, நம்ம கூட விளையாடுறதுக்கு நன்றி. என்ன நன்றி. ஒரு ஹெல்த்தியான விளையாட்டா இருந்தது பாஸ்கரண்ணா கூட விளையாடுறப்ப. அதுல சொன்ன முக்காவாசி காய்கறி பழங்கள்லாம் என்னன்னு பிரதீபாவுக்கு தெரியாது. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கிற மற்றும் பிரதீபாவுடன். இப்ப உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு நம்ம சோனா எஃப்எம்ல. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்கள் ரொம்பவே விரும்புகிறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நில் செல், இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு செல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து நம்பர் சொல்லணும், 1, 2, 3, 4 அந்த மாதிரி. நாங்கள் நில்னு சொன்னோன்னே நீங்கள் பொருட்கள் சொல்லணும். திரும்ப நாங்கள் செல்லுன்னு சொன்னோன்னே நீங்கள் விட்ட நம்பர்லேருந்து தொடர்ச்சியாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், 9787-707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்.
2: என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
7: பக்கத்துல
6: இருக்கிறதோ
7: பொருட்கள்
6: சொல்லிட்டே இருக்கணும்.
2: ஓகே ஓகே சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையா ஆண்டிக்க ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி
2: நன்றி
6: நன்றி அண்ணா.
2: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுபா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க, இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபா கூட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாட போறோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: அதாவது நில் செல் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு செல் சொன்னால் நீங்கள் 1, 2, 3, 4 நம்பர் சொல்லணும். நாங்கள் நில் சொன்னால் உடனே நீங்கள் நம்ப ஏதாவது பொருட்கள் சொல்லணும், ஏதாவது ஒரு பொருள் சொல்லலாம்.
1: அதாவது நம்பர்ஸை நிறுத்திட்டு அந்த இடத்துல இருந்து பொருளை சொல்லிகிட்டே இருக்கணும், டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரும்ப செல் அப்படின்னு சொன்னோடனே திரும்ப நம்பர்ஸ் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பா. எப்படி போயிட்டு இருக்கீங்க இந்த நாள் உங்களுக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்குங்கண்ணா. உங்களுக்கு?
3: எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல மழை எல்லாம் பெஞ்சதா பா?
2: நேத்து லைட்டா பெஞ்சதுனா ஆனா அவ்வளோ பெய்யலண்ணா.
3: ஓ சரி சரி, ஓகே பா.
1: நிறுத்திட்டு வேற ஏதாவது ரேண்டமான பொருள் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லணும், ஃபேனு பைக்கு அந்த மாதிரி சொல்லணும். திரும்ப நாங்க சொல் செல் அப்படின்னு சொல்றப்ப திரும்ப நம்பர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடணும். வேகமா வேகமா, இவ்வளவு பெருமையில வேகமா.
3: ஆடு, கோழி, பஸ், ட்ரெயின், கார், ஃளைட்,
1: செல் செல்.
3: 11, 12, 13, 14, 15, 16, 17. பைக், வெஹிக்கிள், கட்டடம், ரப்பர்,
1: செல்,
3: பென்சில். 17, 18, 19, 20, 21.
1: நில்.
3: ஆட்டோ,
1: மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன் உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்க. பாட்டு கேட்டுவாங்க, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம் மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி!
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே? நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ், ப்ரொசீட்.
2: குத்தும் காய், இது
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
3: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
4: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
5: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
6: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
8: வாகை சூடவா.
9: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நில் செல் இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் செல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்பர் சொல்லணும் தொடர்ந்து. ஸோ நாங்கள் நில் சொன்ன உடனே நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் சொல்லணும். திரும்ப நாங்கள் செல் சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு எந்த நம்பரில் விட்டீங்களோ அந்த நம்பரில் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
10: ஹலோ வணக்கம்.
11: ஹலோ சாலை. வணக்கம.
10: வணக்கம் வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம.
9: வணக்கம்
11: வணக்கம்
10: ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
11: நல்லா இருக்கேன்.
10: சாப்பிட்டாச்சா? சூப்பர் அக்கா. நான் சாப்பிட்டேங்கக்கா. இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டாச்சுக்கா.
11: காலை உணவு சாப்பிடலன்னா
10: ஆமா ஆமா, நமக்கு அப்படிதான்க்கா. இன்னைக்கு வந்து காலையில ஸ்நாக்ஸ் மாதிரி உப்புட்டு சாப்பிட்டோங்க்கா. சூப்பரா இருந்துச்சுக்கா காலையில சாப்பிட்டது. சரிங்க சரிங்க ஆனந்திக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? ஆமா விளையாண்டுருவோமா? ஓகே செல்.
11: கடைகள்
10: அதுக்கப்புறம் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கான பிளாம் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் தான் நாங்கள் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: உங்களுக்காக சூப்பரான பாட்டுலாம் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி மக்களே. டட்ட மக்களே, பை பை,
3: பை பை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில நாய்ப்பழம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அவகேடோ விரும்பக்கூடிய பழமா மாறின பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா அவகேடோ என்பதற்கான சந்தை கிட்டத்தட்ட இல்லாத நிலையிலேயே இருந்ததா மதுபோபையா நினைவு கூர்ந்திருக்காரு. அப்ப மரங்கள்ல இருந்து பழுத்து பழங்கள் கீழே விழுந்து நாய்களால உண்ணப்பட்டுச்சு. அதனால அவகேடோவுக்கு நாய்ப்பழம் அப்படின்ற விரும்பத்தகாத பெயரும் இருந்ததா அவர் சொல்றாரு. கடந்த 26 ஆண்டுகளா இந்திய தோட்டத்துறையில பணியாற்றி வரக்கூடிய போபையா இப்ப கேரள மாநிலம் வயநாட்டுல அமைஞ்சிருக்க கூடிய கோட்டநாடு பிளான்டேஷன்ஸ் நிறுவனத்தின் குழு மேலாளரா இருக்கிறாரு. அந்த நிறுவனம் கோகோ, ரப்பர், காஃபி, மசாலா பொருட்கள் மற்றும் அவகேடோ உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வருதுன்னு சொல்லலாம். நாங்க ஒருபோதும் அவகேடோவை முக்கிய பயிரா வளர்க்கல. காஃபி தோட்டங்களுக்கு நிழல் தரக்கூடிய மரமாவே அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்தான் அது லாபகரமான தொழிலா மாறும் அப்படின்றத உணர்ந்தோம்னு அவர் சொல்றாரு. 2011 பாலிவுட் நடிகை சில்பா ஷெட்டி தோல் பராமரிப்புக்காக அவகேடோவை பயன்படுத்துறதுக்காக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொன்னதுதான் திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போபையா தெரிவிக்கிறாரு. ஒரே இரவுல அதனுடைய விலை இரட்டிப்பானது, அதுக்கப்புறமா தொடர்ந்து உயர்ந்துட்டே போனது அப்படிங்கிறாரு. அதிகரித்த தேவைக்கு ஏத்த மாதிரி கோட்டநாடு நிறுவனம் இப்ப 40 ஏக்கர் பரப்புல அவகேடோ மரங்களை வளர்த்து வராங்க. கடந்த ஆண்டு 10-15 டன் வரைக்கும் பழங்கள் அறுவடை செய்யப்பட்டுச்சு. இன்னும் 3-4 ஆண்டுகள்ல அதை 40-50 டன் வரைக்கும் உயர்த்தும் இலக்க நிறுவனம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிரிடல்ல பல புதிய விஷயங்களை கத்துக்கொள்ள வேண்டியிருந்ததா போபையா சொல்றாரு. தென்னாப்பிரிக்க நிபுணர்களிடமிருந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவகேடோ பயிரிடக்கூடிய முறைய முழுமையா மாத்தணும்னு சொல்றாங்க. தற்போது உயர்த்தப்பட்ட பாத்திகள் அதிக இடைவெளி மற்றும் வேறுபட்ட நடவு முறைகளை பயன்படுத்துறோம். ஏன்னா அவகேடோ மரங்களோட வேர்கள் நோய்களால ரொம்பவே எளிதில பாதிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கமா சொல்றாரு. இந்திய விவசாயிகள் அவகேடோ உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. சந்தைய ஆய்வு செஞ்சப்ப தேவை மற்றும் விநியோகத்துக்கு இடையே பெரிய இடைவெளி இருக்கிறத நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. இந்தியா வருஷந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா சுமார் 15,000 டன் அவகேடோவை இறக்குமதி செய்யுது. ஆனா உள்நாட்டு உற்பத்திக்கு 8,000-9,000 டன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் அவகேடோ துறையை ஊக்குவிச்சு வரக்கூடிய மணிலால் பல்லியத் சொல்றாரு. என்னங்க அவகேடோ விரும்பக்கூடிய பழமா மாறின பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல நம்ம பாரம்பரியம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்றது அதற்கு நேர்மார். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய விவசாயிகள் கிட்ட ஒரு புராணித்தரமான நம்பிக்கை உண்டு. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நிலத்தை சும்மா போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சும்மா போடக்கூடாது அப்படின்ற சிந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணை மூடியே வைக்கணும் அப்படின்ற சிந்தனையில இருந்து தான் அது வருது. ஏன்னா மண் திறந்திருந்தால் அதனுடைய வளம் கெடும் அப்படின்றது தான் பாரம்பரிய அறிவு. அந்த அறிவை ஒரு பழக்கமா நம்மளுடைய விவசாயிகள் கற்றுக்கொண்டார்கள். அது என்னது அப்படின்னா, நிலத்தை சும்மா போடக்கூடாது. ஆனா இந்த இயற்கை விவசாயம் பற்றி நம்ம சொல்கிற மக்களே, நீங்க வந்து கோடையில உழவு பண்ணுங்க, அதை கிளறி விடுங்க, அதை வந்து காய விடுங்க அப்படின்ற மாதிரியான சிந்தனை மிகவும் அபத்தமானது என்னை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட உள்ளி கலப்பை தான் இருந்தது, நீங்க அதில் சிம்பிளாக உழவு பண்ணுவீங்க. நீங்க காய விடுறதுல காய விட்டுருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. இன்னைக்கு வந்து ரொட்டவேட்டர், 5 கலப்பை அப்படின்ற மாதிரியான மிக மிக மிக கடினமான சக்தி வாய்ந்த ஒரு உபகரணங்களை வச்சு நீங்க மண்ணை கிளறும் போது அதற்கு ஏற்படும் பாதிப்பு மிக மிக அதிகம். அதுல நீங்க வந்து பிரதானமா அதை காய விடுறீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற களை விதைகள் மட்டும் சாகிறது இல்ல, உயிரினங்களும் பெரும்பாலும் செத்து போயிடுச்சு. அதான் உண்மை. நம்ம வந்து இப்போ மாமரம் வச்சிருக்கோம், மாமரத்திற்கு பூஞ்சைகள் தேவை. இந்த பூஞ்சைகள் தேவைன்னா, பூஞ்சைகள் எங்கே வாழும்னா ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் இருந்தால்தான் அது வேலை செய்யும். அந்த பூஞ்சைகள் தான் அந்த மாமரத்துக்கு தேவையான பாஸ்பரஸையோ இல்ல நுண்ணூட்டச்சத்துக்களையோ எடுத்து தரக்கூடிய ஒரு உயிரினம். நம்ம அதையே உழவு போட்டு நம்ம அதை வந்து சாகடிச்சிட்டோம் அப்படின்னா, மாமரத்துக்கு நிறைய ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் வரும். அது நோயாகவோ பூச்சி தாக்குதல்களாகவோ தான் நமக்கு வந்து காண்பிக்கும். இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னோட கனெக்ட் ஆகும்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப 5 கலப்பையை வச்சு மண்ணை கிளறப்ப ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது இந்த மாதிரி முறையில விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனிமேட்டு நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத நீங்களுமே வந்து புரிஞ்சிருப்பீங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா குறுங்குளம் சோழகிரிப்பட்டி குறுங்குளம் ஊராட்சி சோழகிரிப்பட்டி கிராமத்துல இருந்து கோவிந்தராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சொட்டு நீர்ல நெல் சாகுபடி அப்படின்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அது போல இன்னைக்கு வந்து எங்களுடைய சாகுபடி முறையில வந்து மேனுவலா நமக்கு இல்லாம எல்லாமே வந்து இயந்திரமயமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சொட்டு நீர்ல வந்து நெல் சாகுபடி பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது ஈல்டு நல்லா வருது நமக்கு. சாதாரணமா ஒரு நெல் விதைக்கிறோம் வந்து ஏக்கருக்கு ஒரு 20-30 மூட்டை வந்துன்னா 30-35 மூட்டை நல்லா ஈல்டு நல்லா வரும். அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நாற்று பொறுக்கு நடவு செலவு ஆள் செலவு டீ பலவர செலவு சாப்பாடு செலவு எதுவுமே கிடையாதுங்க. ஒரே நாள் நெல்லை வரைச்சாலும் 3 நாள்ல கடவுளை எடுத்து செஞ்சுட்டு புரியணும். அதனால நெல் சாகுபடியை பொறுத்தவரையும் சொட்டு நீர்ல சிறப்பான ஒரு சாகுபடி. அதைத்தான் என்னுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய வேளாண்துறையில வந்து எங்களுடைய வயல பார்த்தாங்க. அன்னைக்கு கூட தமிழ் ஹிந்துல வந்து அதிகாரியை பார்த்தாங்க. போன வாரம் அதுக்கும் போன வருஷத்துல கூட தினகரன்ல வந்து பார்த்துட்டு அந்த தொழில்நுட்பத்தை வந்து எழுதியிருந்தாங்க. அதனால என்னோட இன்னைக்கு வந்து எல்லாருமே என்னோட தொலைபேசியில் வந்துட்டு நல்லா இருக்குங்களே நல்லா செய்யறீங்க நல்லா இருக்குங்களா அப்படின்னாங்க. நல்லா இருக்குங்க அப்படின்னு இப்ப நாங்களும் அது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னுடைய தொலைபேசியில விவசாயிகள் கேட்டாங்க. அந்த கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க வந்து நம்ம இதுல வந்து ரேடியோவில் எஃப்எம்ல வந்து கேட்கறீங்க போது உண்மையிலே நம்ம மனப்பூர்வமா உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வந்து என்னுடைய கருத்துக்களை கேட்டு நீங்க அந்த பதிவு வந்து மக்கள் மத்தியில இதை எடுத்துரைப்பதற்கு நீங்க அந்த என்னுடைய விவசாயிகள் சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வந்து கரும்பு விவசாயிகள் சங்க செயலாளராக இருக்கிறேங்க. நான் ஒரு விவசாய சங்க தலைவர். அந்த மாதிரி இருக்கும்போது நான் தொழில்நுட்பங்களை பண்றதுனால எங்களுடைய மாவட்ட ஆட்சியரே வந்து பார்த்திருக்கிறாங்க, எங்க வேளாண்துறை அதிகாரிகளும் பார்த்திருக்கிறாங்க. அதனால இந்த தொழில்நுட்பம் ஒரு சிறப்பானதா இருக்குங்கிறதுனால நான் இதை வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று அம்மாவிற்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அவங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொட்டு நீர் பாசனம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மக்கள் மத்தியில இத பத்தி நான் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் புஷ்பம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நாம எந்த ரகங்களை சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: சொர்ணவாரி, கார், குறுவை மற்றும் நவரை பட்டங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இதை நீங்க சாகுபடி செய்யலாம். ஹெக்டருக்கு 6-6.5 டன்கள் வரைக்கும் சராசரியா மகசூல் கொடுக்க வல்லது. நெல் மணிகளின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 200-250 நெல் மணிகள் இருக்கும். நெல் மணிகள் குட்டை பருமனா இருக்கும், வெள்ளை அரிசி உடையது, பல பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கொண்டது. குறிப்பா மஞ்சள் இலை நோய் இந்த ரகத்தில் தோன்றுவதில்லை. அடுத்ததாக அதிசய பொன்னி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரகம் 43. இது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையிலிருந்து 1998 வெளியிடப்பட்ட ரகமாகும். 550 மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி இந்த ரெண்டு ரகங்களை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட ரகம் இந்த 43. குட்டையான தன்மை கொண்டத ரகம், சாயாத தன்மை கொண்டது. 105-110 நாட்கள் அதாவது குறுகிய கால வயதுடையது. குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் பயிர் செய்ய ஏற்றது. சராசரியா 6 டன்கள் வரைக்கும் மகசூல் கொடுக்க வல்லது. இதனோட அரிசி பார்த்தோம்னா மிக சன்ன வெள்ளை அரிசி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி காட்டிலும் சன்னமா இருக்கும். பச்சை தத்து பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் உள்ளது. அடுத்த ரகம் 45. 2001 ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட குட்டையான அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா 115 வயது உள்ள குறுகிய கால ரகம். கார், குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் இதை பயிர் செய்யலாம். ஹெக்டருக்கு சராசரியா 6.1 டன்கள் விளைச்சல் தரவல்லது. நடுத்தர சன்ன நெல் அரிசி உடையது. அரிசி பார்த்தோம்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். ஆணை கொம்பனுக்கு எதிர்ப்பு திறனும் புகையானுக்கு நடுத்தர எதிர்ப்பு சக்தியும் கொண்டது.
1: நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நின்றுனே தாயோ.
1: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
2: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
3: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
4: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
3: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
4: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
3: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
4: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
1: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
6: சேலத்தின் முகங்கள்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா காட்சி அளிக்கக்கூடிய ஊமத்தப்பூ நம்ம சுத்தி பல்வேறு இடங்கள்ல காணப்படுது. முன்னாடி எல்லாம் சிறுவர்கள் இந்த செடியோட இலைகளை பறிச்சு தங்களோட எழுத்து பலகையில எழுதுவாங்க. ஆனா இன்னைக்கு இதே ஊமத்தப்பூவை வச்சு சமூக ஊடகங்கள்ல பரவக்கூடிய சமையல் குறிப்புகள் விவாத பொருளா ஆகியிருக்கு. இந்த ஆண்டு மே மாதம் காக்கிநாடாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சமூக ஊடகத்துல அவங்க பார்த்த காணொளி ஒன்றை நம்பி ஊமத்த இலைய சமைச்சு சாப்பிட்டப்போ உடல்நல பாதிப்புகளை எதிர்கொண்டாங்க. வேல மரத்தின் பழங்களும் விதைகளும் இணையத்துல உணவா விற்கப்படுறத கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா கர்நாடக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்க. ஊமத்தப்பூல உண்மையாலுமே என்ன இருக்கு, அதுல எந்த பகுதிகள் எல்லாம் ஆபத்தானது, அத மருந்தா பயன்படுத்தலாமா, சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய ஊமத்தை பூ சமையல் குறிப்புகளை நீங்க முயற்சித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம வந்து என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல ஊமத்த இலைய சாப்பிடறது மற்றும் விற்பது பத்தி இணையத்துல நிறைய கட்டுரைகள் வந்திருக்கிறத நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். இது தொடர்பா ஆந்திர பல்கலைக்கழக தாவரவியல் துறையை சேர்ந்த தாவர வகைப்பாட்டி முனைவர் பிரகாஷ் ராவ், திருப்பதியில இருக்கக்கூடிய எஸ்வி ஆயுர்வேத கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் ரேணு தீக்ஷித் மற்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சான்றுகள் ஆணையத்தின் துணை இயக்குனர் சுரேஷ் உப்பரப்பள்ளி ஆகியோர்கிட்ட பிபிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பட்டியலிட்ட 7 முக்கியமான விவரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிகள் காலி இடங்கள் மற்றும் தரிசு நிலங்கள்ல வளர்க்கிறாங்க. இத காய்கறியாகவோ அல்லது அலங்கார செடியாவோ யாரும் வளர்க்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராவ் சொல்றாரு. வெள்ளை பிரிம்ரோஸ் செடிகள் பெரிய வெள்ளை நிறத்துல அமைஞ்ச சூழல் வடிவிலான மலர்களை கொண்டிருக்கும். இன்னும் ஒரு வகை அப்படின்றது பொதுவா காணக்கூடிய கருப்பு பிரிம்ரோஸ் செடிகள், அதனுடைய மலர்கள் ஊதா அல்லது கத்திரிப்பூ நிறச்சாயல்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த செடி பாக்குறதுக்கு கவர்ச்சிகரமா இருந்தாலுமே அதனுடைய அழகுக்காக மட்டுமே அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் அனுமானிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஊமத்த செடியில இயற்கையிலேயே சில துடிப்பான ரசாயன சேர்மங்கள் இருக்குது. இதுல சில சேர்மங்கள் மருத்துவ நோக்கங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். ஆனா மருத்துவ மேற்பார்வை இல்லாம அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நச்சுத்தன்மை கொண்ட விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஊமத்த செடிய உணவு தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு கூற முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்குங்க அவ்வளவு வம்பு, நம்ம வந்து இந்த செடியை வந்து சாப்பிடலாமா, சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட இருக்கும் போது அதை வந்து மருத்துவர்களோட ஆலோசனையோட நம்ம வந்து உணவா எடுத்துக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய முகங்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு யார் அந்த புதிய முகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் ரெட்டிப்பட்டி டாக்டர்ஸ் காலனியில இருந்து விநாயகா மிஷன் சங்கராச்சாரியார் பல் மருத்துவ கல்லூரியின் டீன் மற்றும் இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் பேபிஜான் அவர்கள் தான் நம்ம கூட நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க சார், உங்களோட அறிமுகம் என்ன, எப்படி உங்களோட கல்வி வந்து இருந்தது, உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, ஃபேமிலி, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: ரொம்ப சந்தோஷம். சோனா பண்பலைக்கும் மற்றும் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மேட்டூர் என்ற தாலுக்கிலே பிறந்து வளர்ந்தவன். சேலம் மாவட்டத்தில் உள்ள என்னுடைய கல்வி மூன்று வகையான பள்ளி கல்வி இருந்தது. அதாவது முதல்ல மாண்டிசேரி, இரண்டாவதாக சென்ட்ரல் போர்டு, மூணாவது நம்முடைய ஸ்டேட் போர்டு. அப்போ படித்தது இரண்டும் தனியார் பள்ளிகளிலும், பிளஸ் டூ டென்த் எல்லாம் அரசினர் மேல்நிலை பள்ளியிலும் படித்தேன். அதன் பிறகு பல் மருத்துவத்துறைக்காக பாபுஜி டென்டல் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ரெண்டே ரெண்டு தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் இருந்தது. அதில் அங்கே தாவன்கிரிங்கிற இடத்துல போய் அன்னைக்கு சேர்ந்தேன். 1985 92 என்னுடைய மேல் படிப்பு முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்து கற்றுக்கொண்டேன். என்னுடைய குடும்பமானது, என்னுடைய தந்தையாரும் ஒரு பல் மருத்துவர், மேட்டூரிலே 1958 அவருடைய பணியை துவக்கினார். அப்படிதான் நானும் இந்த பல் மருத்துவர் ஆக வேண்டும் என்று எனக்கும் ஆசை இருந்தது. அவரும் அந்த நோக்கத்தில் தான் அதையெல்லாம் செய்திருந்தார். அவருடைய ஆசைக்கேற்ப எல்லாம் அமைந்தது. இப்பொழுது நான் அவருடைய பணியையும், அதாவது அவருடைய கிளினிக்கையும், சேலத்திலே ஒரு சிறப்பு பல் மருத்துவத்துறை, ஜான் செல் சிறப்பு பல் மருத்துவத்துறையும், மற்றும் என்னுடைய சங்கராச்சாரியார் விநாயகா மிஷன் சங்கராச்சாரியார் பல் மருத்துவ கல்லூரியின் முதல்வர் ஆகவும் நான் பணியாற்றி வருகிறேன் கடந்த 12 ஆண்டுகளாக. எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் காலமானார்கள். என்னுடைய துணைவியார், அவரும் ஒரு வாய்முக தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், அவங்களும் ஆராய்ச்சியாளராகவும் பேராசிரியராகவும் இதே துணை தலைவராக விநாயகா மிஷன்ஸ் பல் மருத்துவ கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். எனக்கு ஒரு மகன், அவனும் பல் மருத்துவராக, அதில் ஒரு துறை பல் கட்டுவது, பல் சீரமைப்பது மற்றும் அழகுபடுத்துவது அந்த துறையை படித்து இப்பொழுது என்னுடைய கிளினிக்கை, என்னுடைய ஹாஸ்பிட்டலை பராமரித்து வருகிறார்.
1: ரொம்ப அழகா வந்து உங்களோட சிறப்பான அறிமுகத்தை வந்து கொடுத்தீங்க சார். தொடர்ந்து வந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்க சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை வந்து சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: ஒரு கல்லூரியோட வளர்ச்சியில டீன் அவங்களோட முக்கிய பொறுப்புகள் என்னங்க சார், அதை பத்தி சொல்லுங்க.
4: ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான கேள்வி. டீன் என்பவர் ஒரு கல்லூரி நிர்வாகத்தோட மேல அதிபர், அதாவது நம்ம தான் அதனோட எல்லா பொறுப்புமே. அப்பொழுது ஒரு டீனுக்கு தெரிய வேண்டியது மாணவரோட மனநிலை, அவருடைய தேவைகள், பணியாற்றும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மற்ற பணியாளர்கள், அதாவது தோட்டக்கலை, வாகனம் ஓட்டுநர், இவங்களெல்லாம் அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சு அந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது நம்ம அவங்களோட நிலையில இருந்து யோசனை பண்ணாதான் ஒரு கல்லூரியோடைய முதல்வராகவோ அல்லது ஒரு டீனாகவோ இருந்து நன்கு பணியாற்ற முடியும். அது எல்லா ஒரு பிரின்சிபல்ஸுக்கும் டீன்ஸுக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் அதுதான். அது ஒரு பொறுப்பான பதவி, அது ஒரு தொலைநோக்கோட ஒரு விஷனோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட ஒரு ப்ராப்பர் ஆர்கனோகிராம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒர்க்கை வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் டெலிகேட் பண்ணணும், அது மற்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஆக்கி அவங்களுக்கு பொறுப்பை நம்ம கொடுக்கறதா ரொம்ப முக்கியமான இந்த டீனோட பொறுப்பு. எல்லாமே டீனு கிட்டேயே இருந்து நடக்கணும்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வளராது, அதுக்கு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலைமையில் இருந்தோம்னா எல்லாமே ஒழுங்கா போகும், நம்ம மேல இருந்து போகுதான் மட்டும்தான் பார்க்க வேண்டி இருக்கும். இப்படிதான் ஒரு கல்லூரிய நம்ம ஒரு விஷனோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதாவது 5 வருடத்துல என்ன பண்ணணும், 10 வருஷத்துல என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு அந்தந்த கமிட்டிஸ இடையில கரெக்டா மீட்டிங் கூப்பிட்டு அதனுடைய அவுட்கம் என்ன ஃபாலோ அப்பும் பண்ணிட்டு நம்ம ஒரு நிர்வாகத்தை கொண்டு போனோம்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் முன்னால கொண்டு வரலாம். ஒரு சேலஞ்சா நம்ம எடுத்து அது ஒரு பேஷனா எடுத்து அப்படி நம்ம பண்ணணும்னா எல்லாருக்குமே இது முடியும், நல்லாவும் ஒரு ஆர்கனைசேஷனை வளர்த்த முடியும்.
3: கண்டிப்பாங்க சார், ரொம்ப அருமையா வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார். இப்ப அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி அணுகுமுறையில என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க சார்?
4: இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்பத்த ஜென்ரேஷன், அதாவது ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தான் இப்போ கல்லூரி லெவலில் வந்துட்டு இருக்காங்க, இல்லை பள்ளிகளில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்க, அதாவது மில்லேனியல்ஸ்னு சொல்லுவாங்க, 2000 காலகட்டத்தில் பிறந்தவங்க, யங் டீச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க தான் ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி பேபி பூமர்ஸ், அதாவது 80 காலகட்டத்தில் 90 காலத்தில் படித்து வந்தவங்க. அவங்களோட படிப்பும் அவங்களுடைய அணுகுமுறையெல்லாம் அப்போது எங்களோடது வேற மாதிரி இருந்தது. இப்பத்த ஜென்ரேஷன் நம்ம முதல்ல ஒரு ஆசிரியரா பணிபுரியணும்னா இப்ப இருக்க சமுதாய, அதாவது நம்ம மாணவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ப ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்களுடைய மனநிலையை மாற்றிக்கணும். அதுதான் நான் சொல்றேன், நாங்க அப்படி இருந்தோம் இவங்களும் இப்படிதான் இருக்கணும் நம்ம கட்டாயப்படுத்தணும்னா இந்த காலத்து தலைமுறைக்கு அது சாதகமாகாது. ஆக அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு வேண்டியபடி நம்ம அணுகுமுறையை மாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ஒரு கல்வியை கற்றால் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ், அதாவது கல்வி அந்த கல்லூரியிலேருந்து வெளியே வர மாணவர்கள் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மாணவர்களாக வருவாங்க.
3: ரொம்ப அருமையாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு அறிவுரையா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சரிங்க, தொடர்ந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை இன்னும் பகிர்ந்துக்க போறோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: அப்பா அப்பா,
2: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
1: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
2: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
1: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
2: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
1: ஆமாப்பா, அதுதான் சரி.
3: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் கல்வித்துறையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க சார்?
1: ஏஐ அப்படின்னு இப்போ ஒரு செயற்கை நுண் அறிவுகோள்னு சொல்றாங்க. அது வந்து இப்போ ரொம்ப அளவில் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் மனித தொழில் வாய்ப்பு கெட்டு போயிருமோ இல்லை அவங்கள மிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் ஒரு நம்பிக்கை, அது வந்து ஒரு தவறானதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஏஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய அறிவை ஒன்றா சேர்த்து வேகமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் ஆர் நம்மளுக்கு ஒரு அட்ஜங்க்டாக தான் அதை வச்சுக்கணும். ஒழிய நம்மளுடைய டீச்சிங்க்கு ஒரு ஆசிரியருக்கு முழுமையாக ஆசிரியரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏனென்றால் ஆசிரியருக்கு தான் அந்த மாணவர்களும் அந்தந்த காலகட்டமும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ப தான் பாடத்தையும் அவங்கக்கிட்ட அணுகுமுறையும் நம்ம பண்ண முடியும். அது ஏஐனால முடியாது. ஆனால் ஏஐலிருந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, பழைய காலத்தில் நாங்கள்லாம் பல 100 miles கடந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆராய்ச்சிக்காக ஒவ்வொரு லைப்ரரியாக தேடி ஆர்டிக்கல் தேடிட்டு இருப்போம். இப்போ அதனுடைய ஒரு வார்த்தையை போட்டு நம்ம தேடினா வித்இன் ஃப்ராக்ஷன் ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு பல 100 articles கிடைச்சிரும். ஸோ அப்போ இதில் என்ன கிடைக்குதுன்னா டைம் சேவ் ஆகுது. ஸோ அந்த சேவ் ஆகிற டைம் வேற இன்னும் நல்ல விஷயங்களில் அவுட் ஆஃப் பாக்ஸ் இல்லைனா கிரிட்டிக்கல் திங்கிங் அனலைசிஸ் பண்ணி அதே ஆராய்ச்சியை அதே நம்ம பயன் என்ன சொல்ல போகிறோங்கிறது இன்னும் நல்ல தெளிவாக எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும். அதுதான் இந்த ஏஐயோட முக்கியமான பெனிஃபிட். அதனால் ஏஐ நம்மளுக்கு ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பும் கூட. நம்ம எல்லாருக்கும் எல்லா துறையிலுமே அது ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு நாளும் மனித நேயத்தை மாற்ற முடியாது. ஏன்னா மனித நேயத்தினுடைய அணுகுமுறை அந்த அன்பு பாசமெல்லாம் ஏஐனால் காட்ட முடியாது. அறிவு கொடுப்போம், அந்த அறிவில் எது நல்லதுன்னு நம்ம அதில் ஃபில்டர்ஸ் போட்டு அது நல்லது நமக்கு வேண்டியது மட்டும் எடுத்து சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். அந்த டைம் சேவ் பண்ணதை வேறு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்.
0: ரொம்ப சூப்பராக வந்து சொன்னீங்க சார். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இருக்க தான் செய்யுது. அதை வந்து எப்படி சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. சரிங்க, அடுத்ததாக சரி, இப்போ அதே போல் இப்போ மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு தயாராகணும் அப்படின்னா கல்லூரி நிர்வாகம் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும் சார்?
1: ரொம்ப நல்ல கேள்வி இது. கல்லூரி அப்படின்னா வெறும் ஒரு அறிவு கொடுக்குற ஒரு இடம் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஒருங்கிணைத்த திறன் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக தான் இருக்கணும். அதாவது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அவங்களுக்கு பாடம், அதை சான்ற அறிவு, அதுக்கு உண்டான சாஃப்ட் ஸ்கில் பேச்சு திறன், பழகிற திறன், அவனுடைய பர்சனாலிட்டி, அவங்க எப்படி ஒரு சமூகத்தை எதிர்கொள்கிறாங்க, அதே மாதிரி ஒரு சமூக அக்கறையில் எப்படியெல்லாம் அவங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வயதிலேயே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லா கல்லூரியிலையுமே. இது இப்போ அணுகுமுறை வேணும். பாடம் மட்டும் கற்பிச்சுட்டு 100 for 100 நாங்கள் ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பேப்பர் கிராஜுவேட்ஸ் தான் ஆகுவாங்களே ஒழிய திறன் சார்ந்த கிராஜுவேட்ஸு நம்ம நாட்டில் உருவாக மாட்டாங்க. அது எடுத்துக்காட்டாக இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு சில துறையிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பேப்பர் சர்டிஃபிகேட்டோட நடந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற அறிவோ திறனோ இல்லை. அதனால தான் வேலைக்கு எனக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்கும் வேலை இல்லைன்னு இல்லை, அவங்கவுங்களுக்கு திறன் நல்லதாக அந்த துறையில் நல்ல திறனோடு அவங்க செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல ஒரு பழக்க வழக்கமும் நல்ல ஒரு மனிதனாகவும் சமூகத்திற்கு பயன்படுவதாகவும் ஒரு கொண்டு வர முடியும்.
0: கண்டிப்பாங்க சார். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு எனக்கு சரியான வேலை அமையல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அறிவுரையாகவும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, தொடர்ந்து இன்னும் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துடுவோம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கோம். சரி, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மாணவர்களோட தனித்திறமைகளை கண்டறிந்து வளர்க்கக்கூடிய கல்லூரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யறாங்க சார்?
2: இப்போ நம்ம கல்லூரி பள்ளி பருவம் முடிந்து கல்லூரியில நுழையும் போது இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்துவாங்க. அது எதுக்காகன்னா, இந்த கல்லூரியில் நம்ம எப்படிப்பட்ட சொல்லி கொடுப்போம், என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது கூடவே முதல்ல வர மாணவர்கள் பள்ளிக்கு பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவத்தில் வரும்போது அவங்களுக்கு புரியாது எங்கே வந்திருக்கோம், என்ன செய்ய போகிறோன்னு ஒரு ஒரு திசை இல்லாமல் குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எடுத்ததுமே ஒரு ப்ரீ டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சனர் கொடுக்கணும். அப்போ அவங்களுடைய அதில் எல்லாமே அடங்கும். உங்களுடைய ஹாபீஸ் என்ன, உங்களுடைய ஃபேமிலி என்ன, இதெல்லாமே ஒரு கேள்வி, ஒரு 15 கேள்வியை நீங்கள் நிரப்பி கொடுங்க அப்படின் போது ஒவ்வொருத்தரும் அதை எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுலையும் எழுதி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ்லேயும் எழுதலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு மாணவனுடைய திறமை என்னன்னு கண்டறிஞ்சிக்கலாம் முதல் கட்டத்திலேயே, ஆரம்ப முதல் வருஷத்திலேயே. அப்போது அதுக்கு ஏற்ப இவங்களை வந்து நம்ம காலேஜில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கு அதர் தேன் அதாவது அகாடமிக்ஸ் தவிர மற்ற கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ், லிட்ரரி, ஃபைன் ஆர்ட்ஸ், குவிஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவங்கள செலக்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே. அப்போ இவங்களுக்கு இதில் பொட்டென்ஷியல் இருக்குது, இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்கள அதை ஊக்குவிக்கணும். அந்த ஊக்குவிக்கிறது எப்படின்னா, நிறைய டைமும் காலேஜில் பரீட்சை வருது அதனால் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல தவிர்க்கணும். அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம் இல்லாமல் இருந்தால் நம்ம அந்தந்த கல்லூரியிலேயே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொஞ்சம் கொடுக்கணும். ட்ரைனிங்காக இருக்கட்டும், பிளேயிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த பரீட்சையை கூட அவனுக்காக தனியாக ஒரு நாள் நடத்துகிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தால் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் நல்ல பொட்டன்ஷியல் அவங்களோட தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வழியில் கொண்டு போகலாம். அதே தான் இப்போ இன்னோவேஷன் சொல்லி பல கல்லூரிகளில் வருது. இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நம்ம இளைஞர்களுக்கு ஏராளமான அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது, எப்படி எங்கே போய் அதை கேட்கறது சொல்கிறதும் தெரியாமல் முடிச்சிட்ருக்கிற காலத்தில் தான் இருந்தோம். இப்போ நம்மளுடைய அரசாங்கம் அதற்காக பலவித வாய்ப்புகள், இன்குபேஷன் சென்டர்னு கொடுக்குறாங்க, நல்ல ஈகோ சிஸ்டம் கொண்டு வர்றாங்க, நல்ல ஒரு சுற்றுச்சூழல் கல்லூரியிலேயே. அப்போ அவங்களுடைய திறமை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற அவங்கள நம்ம வழிவகுத்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் இந்த கல்வி அந்த பட்டத்து கூட இதையும் சேர்த்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம். இதுதான் நம்ம நாட்டுக்கும் தேவை.
1: கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் வந்து இருக்குது. அதை வந்து எந்த வழியில் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாதிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். அதே போல் இப்போ வந்து மாணவர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கல்லூரி நிர்வாகம் என்ன செய்யணுங்க சார்?
2: இது ஒரு முக்கியமான காலகட்டம். இப்போது சோஷியல் மீடியா காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்ப முதல் வருஷத்தில் இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த முதல் வருஷத்தில் தான் திசை திரும்புறதுக்கு முக்கியமான ஒரு சூழ்நிலை வகுக்குது. அப்போது இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது, நம்ம ஒரு மென்டி சிஸ்டம்னு சொல்லி ஒன்று நம்ம எல்லா கல்லூரியிலையும் வைக்கணும். அதாவது ஒரு 100 ஆசிரியர்கள் இருந்தாங்க, ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1:5 ரேஷியோவில் பிரித்து அந்த பையன் ஆரம்ப ஃபஸ்ட் இயர்லேருந்து முடித்து போகிற வரைக்கும் அந்த ஒரு ஸ்டாஃப் கீழே தான் இருப்பான். அப்போ அந்த ஸ்டாஃப் அந்த பையனை தன்னுடைய மகனா இல்லை மகளா கருதி அவங்கள மாதத்தில் ஒரு 2-3 முறை பேசுறது, இல்லை அவங்கள கூப்பிட்டு ஃபோனில் கேட்கறது. என்னது, கல்வி மட்டுமல்ல அவங்களுடைய தனித்துவப்பட்ட சில பிரச்சனைகள் கூட அவங்கக்கிட்ட வந்து பேசணும். ஏன்னா அடுத்த ஒரு வீடு தான் அது, அவங்களுடைய பெற்றோர் தான் அந்த மென்டர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து மனம் திறந்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேசுகிறனால நிறையா பசங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியாது. என்னுடைய அனுபவத்திலேயே கடந்த 15 ஆண்டுகளாக நான் முதல்வராக இருக்கிறேன். அப்போ என்னுடைய கமிட்டியில் இது மாதிரியெல்லாம் இருக்குது. மென்டல் வெல்பீயிங்னு ஒரு கமிட்டி இருக்குது, மென்டர் மென்டி கமிட்டி, நிறைய கமிட்டி ஒவ்வொரு கல்லூரியிலையுமே நம்ம வைக்கணும். அப்போ தான் வேலை பளுவை குறைக்க முடியும். அப்போ இந்த மாதிரி மாணவர்களை நல்ல வழியில நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நல்ல சுபாவ மாற்றம் வரும். அது கல்லூரி மட்டும் இல்லை, வீட்லேயும் பலவித பிரச்சனைகள் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுடைய படிப்புமே கெடுது. அப்போ நம்ம ஆசிரியரோட முக்கியமான வேலை பெற்றோர் மாதிரி, இவன் படிக்கலை இவன் வரலை அப்படின்னா எதனால் அவன் வரலை, ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கிறது புரிதல் தான் ஒரு ஆசிரியரோட முக்கியமான பணி. அல்லாத போர்ஷன்ஸ் முடிக்கணும், சிலபஸ் முடிக்கணுங்கிறது ஆசிரியர் பணி அல்ல. இது ஒரு ரொம்ப ஒரு நோபல் ப்ரொஃபஷன், இது புனிதமான ஒரு தொழில். அப்போ ஒவ்வொரு மாணவன் தன்னுடைய பிள்ளை மாதிரி யோசனை பண்ணி அவங்க கிட்ட இடையில இடையில இப்படி கொஞ்சம் அன்போட அவங்களோட அணுகுமுறையை வச்சிருந்தாங்கன்னா பசங்க மனம் திறந்து பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதலை நம்ம காட்ட முடியும், பிரச்சனைகளுக்கு தீர்வும் காமிக்கலாம், நல்ல வழியில அவங்களை நடத்தி கொண்டு போகும்.
1: ரொம்ப சூப்பரா வந்து ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட வந்து ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க சார். சரிங்க, தொடர்ந்து வந்து நம்ம இந்த அனுபவங்களை இன்னுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நிறைய அனுபவங்களை தெரிஞ்சிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பேபி ஜான் சார் வந்து நிறைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. சரி, இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு இடையிலான நல்ல புரிதல் வந்து கல்வியில எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
4: இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அது கேள்வி கூட. அதாவது பெற்றோர் மாணவருடைய உறவு, இப்படி அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். இந்த காலத்தில் வேலை பலுவும் பலவித காரணத்தினால பெற்றோர் இரண்டு பேருமே வேலையில் இருக்காங்க, பிள்ளைகளோட நேரம் செலவாக்குறது இல்லை. அதனால ஒரு பெற்றோர்னா கேர்கிவர் மட்டும் கிடையாது, ஒரு பெற்றோரோட வேலை ஆசிரியராக இருக்க வேண்டும், மருத்துவராக இருக்க வேண்டும், மனநல மருத்துவராகவும், அதாவது சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், இவங்க இந்த மூணுமே ஒரு பேரண்ட்டுக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் அந்த பசங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம ஒரு கேள்வியை கேட்டு அவங்க நீ என்ன நினைக்கிற அப்படிங்கறது அந்த கேள்வி அவங்க கிட்ட கொடுக்கணும், நம்ம முடிவு எடுக்க கூடாது. பசங்க கிட்ட சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய வீட்டு சூழ்நிலையை புரிதல், சமுதாயத்தை புரிதல், நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்தே டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 10 நிமிஷமாவது பிள்ளைகளோட உட்காந்து செலவு பண்ணணும். அதாவது டிஃபன் சாப்பிடும் போது இருக்கலாம், இல்லைன்னா நைட்டுஸா இருக்கலாம், எப்போ எப்படியாவது கொஞ்ச நேரம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணனா பிள்ளைகள் ரொம்ப தைரியமாகவும் அவங்க நல்ல ஒரு பழக்கத்துல நல்ல ஒரு பிஹேவியரோட வருவாங்க. கல்லூரியிலுமே அவங்க நல்லா இணைஞ்சுக்குவாங்க மற்ற சமுதாயத்தோட.
3: ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க சார். சார், அதே மாதிரி இப்ப வந்து ஒரு மாணவர் வந்து தன்னுடைய கெரியரை தேர்வு செய்யறப்ப எதை வந்து முக்கியமா கவனிக்கணும் சார்?
4: இன்னைக்குமே வாழ்க்கையில நம்ம வெற்றி தோல்வி நடந்துகிட்டே இருக்கும். எது எடுத்தாலும் கெரியர்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு எண்ணத்தோட போகக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ எ பிக் டீச்சர், அதாவது நல்ல ஒரு அனுபவம் அப்படிங்கறது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும். ஆக நம்ம ஒரு கெரியர் எடுக்கும்பொழுது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பேஷன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்துக்கு போறோம், இல்ல ஒரு கெரியர் செலக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம உள்ள என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு ஆகணும் அப்படிங்கறது, இல்ல எப்படிப்பட்ட ஒரு செயல்முறை வேணுங்கிறது யோசனை பண்ணி அந்த பேஷன் இருக்கணும் உள்ள, அதாவது ஃபயர் இன் தி பெல்லின்னு சொல்லுவாங்க, அப்புறம் துணிவு துணிச்சு அதெல்லாம் இருந்தாதான் அவங்களுக்கு அதுல நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும், ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற கல்லூரியும் இல்ல ஒரு டிகிரி இல்ல ஒரு தொழில் நுட்பம் அதே மாதிரி ஒரு கார்பரேட் ஆபீஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு சேர்ந்துக்கலாம். அதுலயும் ஃபெயிலியர் வந்தா ரொம்ப நல்லது, அது வாழ்க்கையின் ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கணும், சோர்ந்து போக கூடாது.
3: கண்டிப்பாங்க சார். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கூட எனக்கான சக்சஸ் வந்து ஒரு 6 மாசத்திலயோ இல்லைன்னா 1 வருஷத்திலயோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு 1 இயர் ஆகலாம், ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த பொறுமையை வந்து காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இதன் மூலமா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சார், வந்து நம்ம இறுதியா வந்து என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு டீனா நீங்க சொல்ல விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னங்க சார்?
4: இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு தேவையானது முதல் முதல்ல டிசிப்ளின், டெடிக்கேஷன் அண்ட் பர்சிவரன்ஸ். இது கூடவே ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம், நல்ல ஒரு ஆட்டிடியூடோட அவங்க வாழ்க்கை அமைய வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சுற்றுச்சூழல், படிக்கும் இடம், வேலை செய்யும் இடம், வாழும் இடம் எல்லாத்துலேயும் ஒரு அக்கறையோட நம்ம வாழ்ந்தோம்னா நல்ல ஒரு மனித எதிர்கால சமுதாயம் நம்ம இந்தியாவில் இருக்கு, கண்டிப்பாக நம்மளால அதை செய்ய முடியும்.
3: ரொம்ப அருமையா, ரொம்ப பொறுமையா இவ்வளோ நேரமா எங்க கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில அருமையான கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிவிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க கூட பேசுறேன். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே. நன்றிங்க சார்.
4: நன்றி, வணக்கம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான ஒரு மதிய வணக்கம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. இந்த ஒரு மணி நேரம் என்ன தலைப்பின் கீழே நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அதாவது இந்த ஒரு சுச்சுவேஷனில் நோய்கள் வந்து பயங்கர ஜாஸ்தியாக பரவிட்டுருக்கு. ஸோ உதாரணத்துக்கு டெங்கு காய்ச்சல் எடுத்துக்கிட்டோன்னா பல இடங்களில் இந்த டெங்கு பாதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நோய்களை எதிர்கொள்றதுக்கு முக்கியம் மருந்தா இல்லை மனநம்பிக்கையா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். ஸோ இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நோய் வந்த உடனே நமக்கு முதல்ல வர்றது பயமும் பதட்டமும் தான். என்ன ஆகுமோ, எவ்வளோ நாள் ஆகுமோ, குணமாகுமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வந்து வரும். அதில் வந்து சில சந்தேகங்கள் வரும். இப்படி ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பல சந்தேகங்கள் நமக்கு வரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம மன நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக. ஆனால் அதுவே அந்த இடத்துல நம்ம இல்லாமல், அதாவது அந்த நோய்வாய்ப்பட்ட இடத்துல நம்ம இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அப்போ மற்றவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதை மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இல்லையா? அதனால மனநம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், ஸோ மருந்து முக்கியமா இல்லை மனநம்பிக்கை முக்கியமா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். கண்டிப்பாக இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை முழுமையாக, அதாவது முழுமையாக குணப்படுத்துறதுக்கு மருந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும், நம்ம மனநோயை குணப்படுத்துறதுக்கு மனநம்பிக்கை கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு பயம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தான் அதை நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ இந்த தலைப்பின் கீழே சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்டு நீங்களும் இந்த தலைப்பின் கீழே என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த ஒரு மணி நேரம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க. கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்களை எதிர்கொள்கிறதுக்கு முக்கியம் மருத்துவமாக இல்லை மனநம்பிக்கையா அப்படின்றது தான். இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாகவே மருந்துகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்தான். இப்போ ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே முதல்ல எடுத்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து எழுதி வாங்கிட்டு அதை வந்து சாப்பிட தொடங்குவோம். 3 இல்லைன்னா 5 நாளில் நமக்கு வந்து சரியாயிடும். இது வந்து சின்ன காய்ச்சலுக்கு, இதுவே பெரிய நோய்கள், வேற ஏதாச்சும் ஒரு நோய்கள், விடாமல் தலைவலியெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கே ஒரு சந்தேகம் வரும், உண்மையிலே இது தலைவலி தானா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதை நம்ம போய் செக் பண்ணுவோம். அந்த ரிசல்ட் வந்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு அந்த பதட்டம் அதை வந்து சொல்லவே முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் மனநம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பெரிய உதவியை தான் பண்ணுது இந்த மனநம்பிக்கை. ஸோ மற்றவங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய அந்த சின்ன நம்பிக்கை, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கவங்க உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஒரு நோயிலிருந்து நம்ம மன ரீதியாக வெளியில் வரதுக்கு. என்னதான் உடல் ரீதியாக டாக்டர் வந்து மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து அதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மன ரீதியான அந்த முழுமையான நோயை குணப்படுத்துறது இந்த ஒரு மனநம்பிக்கையால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்மளே நம்பாமல் ஐயோ இவ்வளோ பெரிய நோய் வந்து எனக்கு வந்துருச்சே இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரது கஷ்டம்தான் அப்படின்னு நம்மளே நம்ம மேலே சந்தேகம் கொள்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ மனநம்பிக்கை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையுமே யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு நம்மளோட மனநம்பிக்கை தான் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் நேயர்கள் நீங்களும் என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஹேவ் அ பிரதர்ஸோட மெடிசன் அப்படிங்கிற பாடலும் லெனிங்ஸோட ஜெஸி அப்படின்ற பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நோய்களை எதிர்கொள்றதுக்கு முக்கியம் மருந்தா இல்ல மனநம்பிக்கையா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பாபா, நான் கஸ்தூரி பேசுறேன்.
1: கஸ்தூரியன்னா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானுமே ரொம்ப அருமையா இருக்கேண்ணா.
2: நம்ம நிலையத்துல எல்லாரும் நலமுங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்கண்ணா.
2: எல்லாருமே சூப்பராங்க, ரொம்ப சந்தோஷம்ங்க. சொல்லுங்க
1: அண்ணா. சொல்லுங்கண்ணா, இந்த இந்த தலைப்புல உங்களோட கருத்து என்னன்னா, நோய்களை எதிர்கொள்றதுக்கு முக்கியம் மருந்தா இல்ல மனநம்பிக்கையா?
2: மருந்து நோய்களை எதிர்கொள்றதுக்கு மருந்துதான் முக்கியம்ங்க. இருந்தாலுங்க, மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து கால் பங்கு இருந்தா மன நம்பிக்கை நிச்சயமா அதிகமா முக்கால் பங்கு வேணும். அப்பதான் நோயை வந்து எதிர்க்க முடியாத அழிக்க முடியுங்க. மருந்து மருந்து இருந்தாலுங்க, மன நம்பிக்கை இல்லாம மருந்து சாப்பிட்டோம்னா அந்த நோய் தீராது.
1: கண்டிப்பா.
2: ஆமா, நல்ல தைரியம், இந்த மருந்துல நம்ம நோய் தீரும் அப்படிங்கிற மன நம்பிக்கையோட நாம மருந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நோய் தீருங்க. அதனால மருந்து கால்வாசி நம்ம மன நம்பிக்கை முக்காவாசி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நோய்களை எதிர்க்க முடியும், கேட்க முடியுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆமா, நம்ம மன நம்பிக்கை வேணும் கண்டிப்பா.
1: கண்டிப்பா. நன்றி, நான் உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: நன்றி நன்றி.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்தை வந்து பகிர்ந்துகிட்டாரு. ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மருந்து கால் மதிமுக்கால் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா, என்னதான் நம்ம மாத்திரை மருந்துங்கள்லாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த மன நம்பிக்கை மன உறுதி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமா இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: மச்சான், என்ன மேட்ச், என்ன அடி!
5: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
4: இல்லடா, குத்து சண்டை.
5: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
4: டேய், ஐ அம் எ ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ரா.
5: சரி, நீ பாக்ஸர் தானே? நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
4: எஸ், ப்ரொசீட்.
5: குத்தும் காய் இது.
4: காய் குத்துமா? தெரியலடா.
5: அதுவா தெரியல, முள்ளங்கி.
6: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.
7: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
8: அப்போ ரெடியா இருங்க.
7: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
8: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
7: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
8: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல், சேலம்.
7: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
8: முன்பதிவிற்கு 9962727804.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்களை எதிர்கொள்வதற்கு முக்கியம் மருந்தா இல்லை மன நம்பிக்கையா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: நானுமே
1: ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கேன்.
2: நோய்கள் குணமாக தேவை மன நம்பிக்கையா அல்லது மருந்துகள்,
1: அதுதானே?
2: நோய் குணமாக தேவை, நான் என்ன சொல்றேன், மன நம்பிக்கையுடன் கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு
1: கேட்டீங்கன்னா,
2: மாத்திரை சாப்பிட்டாலுமே மனசு நம்பிக்கையோட சாப்பிட்டா நல்லா இருந்தது, மன நம்பிக்கை வேணும்ல. மருந்து மட்டும் வாங்கிதான், மருந்து சாப்பிடலாம் கரெக்ட் கொடுக்கணும், இது ஆகுமா அதெல்லாம் போகக்கூடாது. அதனால மனசுல நல்ல நம்பிக்கையோட மருந்து சாப்பிடணும். ரெண்டு
1: மருந்துன்னா
2: நிச்சயமா நோய், இந்த மருந்து நோய்கள் தான் நிச்சயமா குணமாயிரும். அதனால மன நம்பிக்கையுடன் கூடிய மருந்துகளை சாப்பிடுறாங்க. நிச்சயமா வந்துடும், ஏன்னா மருந்து சாப்பிடணும்னு பேருக்கு அந்த நேரத்துக்கு மனசு நம்பிக்கை வேணும். அதனால மன நம்பிக்கையுடன் கூடிய மருந்துகளை சாப்பிடுவது நோய் குணமாக மிகவும் சிறந்தது என்று எனக்கு கருத்துங்க. நீ
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: கரெக்டுங்களா?
1: கரெக்டுண்ணா.
2: சரி, மிக நன்றி, வாய்ப்பு தான் நமக்கு.
1: ஓகே, நன்றிண்ணா. இன்னைக்கு திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா கால் பண்ணி அவரோட கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. ஸோ ஆதவனா மாதிரியே நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட பேசலாம். எந்த தலைப்பின் கீழே அப்படின்னா, நோய்களை சரி குணமாக்குவதற்கு மருந்து மட்டும் முக்கியமா இல்லை மனநம்பிக்கையும் முக்கியமா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே பேசுறதுக்கு. ஸோ இப்போ அருமையான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.
3: ஏண்ட ஆனந்த், உன்னை சுற்றி கொஞ்சம் பாடுறா. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்ணுறான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்லை இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: வணக்கம்.
6: நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொடிய நோய்கள்ல கூட சூப்பரா மன நம்பிக்கையால் எதிர்கொள்றாங்க. எனக்கு இந்த நோய் சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ நம்புறோமோ அப்ப எவ்வளவு உடம்புல நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருந்தாலும் அது போயிடும். இப்ப மனோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மன வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க கிட்ட போய் உனக்கு சரியா போயிடும், நீ நல்லா ஆயிடுவ, நான் உனக்காக இருக்கேன், நீ நினைச்சு கவலைப்படாத அப்படின்ட்டுன்னு ஊக்கமான ஒரு 4 வார்த்தைய சொல்லுப்பா. அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை விட அது நல்ல வார்த்தைகள் அப்படிங்கறத கொடுக்கும் அப்படின்ட்டுன்னு. பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் மன நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மன வலிமையோட எதிர்கொண்டு போராடுறாங்க. எனக்கு இது சரியாயிடும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு சரியாயிடும். அதனால மருந்து அப்படிங்கிறது செகண்டரி தான், மன வலிமை தான் ஃபர்ஸ்ட். அதனால நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறது உருவாகும்ப்பா.
5: கண்டிப்பா கண்டிப்பா. நான் நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
6: தேங்க்யூப்பா, பை.
5: ஓகே, காட்பாடியிலிருந்து சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி மனநம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் நம்ம மனசு வச்சோன்னா, நம்மளோட மனசில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எளிமையாக அது வந்து குணமாயிரும் அப்படிங்கிற அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் எல்லா நோய்களுக்குமே இது வந்து கண்டிப்பாக பொருந்தும். எந்த ஒரு விஷயம்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மனநம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். ஸோ நம்ம நினைக்கிறது தானே நடக்குது, அது அது ஒரே ஒரு கான்செப்ட் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மருந்து மாத்திரை இது எல்லாமே செகண்டரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதே தான், மருந்து மாத்திரை எல்லாமே ஒரு சைடில் இருந்தாலும் மனநம்பிக்கையோட நம்ம இருக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதோட இப்போ நிகழ்ச்சியிலேருந்து நானுமே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, கடைசி நிறைவு நேயராக ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூடயும் பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்மா. வணக்கம், நான் ருக்மணி அம்மா அதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
5: ருக்மணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்க சாமி, நல்லா இருக்கோம்.
5: ஓகே பாட்டி.
7: சாமி, இந்த இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் வந்து மன நம்பிக்கை தான். முழுக்க முழுக்க மனசு நம்பிக்கை. நீ மருத்துவ பார்க்காம கூட மனசு ஒரு நம்பிக்கை, திடமான எண்ணம் இருந்திருந்தா இது என்ன பண்ணது, நம்மள ஒண்ணும் பண்ணாது. நான் பாட்டுக்கு, நான் இப்ப கால் வலி எல்லாம் இருக்குன்னு வைங்க, நம்ம பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கலாம், போயிட்டு வந்துட்டும் இருக்கலாம். ஆனா ஐயோ கால் வலியே அப்படின்னு உட்கார்ந்தோம்னா, மனசு விட்டோம்னா அந்த வலி நீங்கவே நீங்க, அது அப்படியே தான் இருக்கும். அதனால மருத்துவத்துல கொடுக்குற பெரிய பெரிய நோய்களுக்கு எல்லாம் கூட டாக்டருக்கு மருந்து கொடுத்தா கூட நாம குணமாயிருவோம், நல்லா ஆயிடுவோம், நாமளும் மற்றவங்கள்ட்ட நல்லா பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்துட்டாலே போதும், படுத்துட்டு இருந்தவங்க கூட எந்திரிச்சுப்பாங்க. அதனால மன நம்பிக்கை, மனசுல நம்பிக்கை, நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும் அம்மா.
5: கண்டிப்பா பாட்டி. ஓகே, நன்றி பாட்டி.
7: நன்றி சாமி, நன்றி சாமி.
5: ஓகே, தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அதே விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக மன நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் மனநம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த இடத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரணி. நன்றி, டாடா பாபாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசுறதுக்கு நான் வந்துட்டேன். தினமுமே நம்ம நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை பேசிகிட்ருக்குறோம். நம்ம நேயர்கள் அவங்க வந்து இந்த ஒரு டைமில் அவங்களுடைய உணவு சாப்பிட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ஒர்க் பண்ணிகிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி தூங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கூட சரி நம்ம இன்றும் தினமுடன் கேட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் கூட வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி பல ஆரோக்கியமான தகவல்களை தினமுமே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதே மாதிரி ஒரு நாம் வந்து தொடர்ந்து அந்த சர்க்கரை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருமே இந்த சுகரை அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ கட்டாயமாக சுகர் வந்து எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த சர்க்கரையை கம்மி பண்ணுறது ரொம்ப அவசியமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நீரடிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சுகருக்காக மருந்துகள் எடுத்துக்கிறவங்க கட்டாயமாக சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம், சர்க்கரை எடுக்காமல் கூட வந்து இருக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கிற குழந்தைகள், இளைஞர்கள், இவங்களும் வந்து சர்க்கரையை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை சர்க்கரை எடுக்காமல் கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த சுகர், அதற்கப்புறம் உடல் பருமன், அதே மாதிரி PCOS பிரச்சனை இருக்கிறவங்களும் சுகர் வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்ப காலத்தில் டயாபிட்டிஸ் இருந்ததுனாலும் அவங்க வந்து சுகரை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை சுகர் வந்து எடுக்காமல் கூட வந்து இருக்கலாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி. இதை தவிர நார்மலான ஒரு ஹெல்த்தோடு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம், ஒரு டீ குடிக்கலாம், ஒரு காஃபி குடிக்கலாம். ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் வந்து வராது. அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்க, டயாபிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ அவங்களாம் தான் வந்து சுகரை வந்து முற்றிலுமாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ சர்க்கரையை நம்ம எடுத்துக்கலாம், WHO அவங்களுடைய ஒரு பரிந்துரைப்படி நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் மொத்த கலோரி அளவில் சர்க்கரையோட அளவு 10% கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம 100% எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் சர்க்கரையோட அளவு 10% கம்மியாக இருக்கணும். 9 இருக்கலாம், 8 இருக்கலாம், 7 இருக்கலாம், 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்மியாக வந்து இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள். பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், நானும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா, ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது, அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க ஐயா?
2: சிறப்பான ஒரு தருணம் இது. நோய் அணுகா விதி சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 4-2ன்றாங்க, ஒரு சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4-2, ஒரு வேளை ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, காலையில் அவங்க பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறக்கூடிய நேரத்தில் எழுந்திரிச்சு கழனி காடுகளுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு நீராகாரம் சாப்பிட்டு போவாங்க. வீட்டில் பழைய சொத்து தண்ணி நீராகாரம் சாப்பிட்டுட்டு போய் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 11 to 11:30 உச்சி பொழுது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சமைச்ச உணவு வரும். அந்த காட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு காடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்குள்ளே திரும்பவும் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. அப்போ அவங்களுக்கு உணவு கிடைச்சது 2 வேளை தான். இப்போது அந்த மாதிரி இன்றைக்கி முடியாது எனக்கு, நாங்கள் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் உணவு பிரித்து சாப்பிடணும். இப்போ காலையில் ஒரு வகையான புரதச்சத்து உள்ள உணவு, இல்லைன்னா காலையில் பழங்கள் மட்டும் கொஞ்சமாக. இப்போ 4 இட்லி நான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பச்சை பயிறு முளைப்பு கட்டின தானியத்தை 1 கப்பு சாப்பிட்டுட்டு 2 இட்லி கம்மி பண்ணிக்கலாம். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடும் பொழுது நிறைய பிரச்சனை வரும். அப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு போதுமானது, அதுவும் பசி இருந்தால் தான் சாப்பிடும். விரதங்களை கடைபிடிக்கணும்.
1: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. அதாவது ஒருத்தருக்கு நோய் வரக்கூடாது, நோய் அணுகக்கூடாது அப்படின்னா அவர் முதல் விஷயமாக ஃபாலோ பண்ண வேண்டியது 2 நேர உணவு. அதாவது இப்போ நம்ம வந்து 3 நேரம் சாப்பிட்றோம். சில பேர் வந்து இந்த 3 நேரம் இல்லாமல் டீ காஃபி குடிக்கிறது, அதற்கப்புறம் மற்ற ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்கும். 4 முழுக்க நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி 4 முறை சாப்பிட்றவங்க இருப்பாங்க, 5 முறை சாப்பிட்றவங்க கூட வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க நோயெல்லாம் வந்து வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 2 நேர உணவு தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்று காலையில் மதியானம் சாப்பிட்டு நைட்டு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். இல்லாட்டி காலையில் இரவு சாப்பிட்டு மதியானம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல இம்யூனிட்டி பவரோட பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அது கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், எப்படியான வாழ்க்கையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தூங்குவாங்க, நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த நல்ல தூக்கம் எல்லாருக்குமே கிடைக்குதா? ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினா கூட அந்த ஒரு ஓய்வு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, எதனால் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் ஃபோன் பார்க்கறது தாங்க. ஸோ அதனால் நமக்கு நல்ல தூக்கம் வந்து வராது. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி டீ குடிக்கிறது, ஸோ இதனால் நமக்கு தூக்கம் வராமல் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மயக்க நிலைக்கு வந்து போயிடுறாங்களாம். ஸோ அதனால் அந்த ப்ராப்பரான குட் ஸ்லீப் அப்படின்றது நமக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தவிர்த்தா நமக்கு வந்து நல்ல தூக்கம் அப்படின்றது கிடைக்கும். இந்த நல்ல தூக்கத்தினால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வெள்ளை அணுக்களோட செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தூங்கலை அப்படின்னா வெள்ளை அணுக்களோட செயல்பாடு பாதிக்கும், நல்லா தூங்கினா அந்த செயல்பாடு நல்லா

இருக்கும். ஸோ அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை அணுக்கள் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இம்யூனிட்டி பவருக்கு. இன்னொன்று, மன அழுத்தம் அதிகரிக்கும் போது கார்டிசோல் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக சுரந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது. அதனால் மன ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணனா நம்மளுடைய மனது வந்து அமைதியாக இருக்கும், என்ன பண்ணால் மனது வந்து அமைதியாக இருக்காது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நம்ம கவனம் செலுத்தணும், பிடிக்காத விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாது. இப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் பல மடங்கு அதிகரிக்கும், நமக்கு வந்து அடிக்கடி எந்த ஒரு உடல்நல பிரச்சனைகளும் வந்து வராமல் இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கி நம்ம பழைய காலத்து மாதிரி உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னா இல்லை, தனியாக வந்து உடற்பயிற்சி அப்படின்ற பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே. Okay.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ், ப்ரோசீட்.
2: குத்தும் காய், இது
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, வசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இது வந்து நாம் எதனால் தலைவலி வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக அதற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணாட்டி தினமும் தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து தலைவலிக்குது, ஒரு டேப்லெட் போட்டோம், சரியாயிருச்சு அப்படின்னா நாளைக்கும் வலிக்கும். ஸோ நாளைக்கும் அதே ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறதுனால காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான அந்த ஆணி வேற மாற்றாதனால தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்லீப் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியாக தூங்கலை அப்படின்னா அந்த தலைவலி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி அதே மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்படி நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க ஏற்காட்டிலிருந்து. அக்கா, தலைவலிக்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
7: தலைவலி தைலத்தை வந்து நிரம்பு எந்த இடத்துல நமக்கு தலைவலிக்குதோ, தலைவலிக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, தலையில மட்டும் தைலத்தை தடவக்கூடாது. எந்த பக்கம் தலைவலிக்குதோ அந்த நிரம்பு பக்கம் தைலத்தை பூசினாவே போதும். அழகெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு, மெழுகு வெத்தலை எல்லாம் கொதிக்க வச்சு நாம அப்படி அந்த ஆவி பண்ண வேண்டியதுதான். அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம், ஒன்றாகாது, வேதிகளும் வராது. சளிக்கு காரணம் இதுதான். நாம வீட்லயே பண்ணிக்கிற வைத்தியம் இதுதான். ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஒரு நேரம் திறக்கும், இல்லை நடக்க முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கும், ரொம்ப தொலைவா இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம செய்யணும். ஆவி பிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கொத்தமல்லி மெழுகு ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்து நல்லா மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக ஒடிச்சு கொதிக்கிற தண்ணியில் கொத்தணுமோ அதை பாட்டுக்கு ஆவி ஒரு ஸ்மெல்லு, நம்மளாலும் ஏமே ஒரு ஸ்மெல்லு வரும். அதை மோக்கலாம். 3 கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கணும் அந்த இதுக்குள்ளேயே. அது இருந்தாவே சளியும் இருமலும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. அதாவது தலைவலி, காய்ச்சல், குறிப்பாக தலைவலி வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி அடிக்கடி சூழலில் நமக்கு வந்து தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதாவது தினைக்கும் தலைவலி இருக்குது, தினைக்கும் தலைவலி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சைட் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தலாம். அதற்கு பதிலாக ஆரோக்கியமான முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்பயாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்போ வந்து டேப்லெட் போடுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி சாதாரண பிரச்சனைக்கு, தலைவலி, சளி இந்த மாதிரி பிரச்சனைக்கு நாம் அப்பப்போ நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறையையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஆவி பிடிக்கிறது அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. தலைவலிக்கு யாரை கேட்டாலும் ஆவி பிடிக்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அக்காவும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு.
0: டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் இம்யூனிட்டி பவரோட பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அது கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், எப்படியான வாழ்க்கையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்ருக்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தூங்குவாங்க, நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த நல்ல தூக்கம் எல்லாருக்குமே கிடைக்குதா? ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினா கூட அந்த ஒரு ஓய்வு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக

இருந்தாலும் சரி. எதனால் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் ஃபோன் பார்க்கறது தாங்க. ஸோ அதனால் நமக்கு நல்ல தூக்கம் வந்து வராது. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி டீ குடிக்கிறது, ஸோ இதனால் நமக்கு தூக்கம் வராமல் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மயக்க நிலைக்கு வந்து போயிடுறாங்களாம். ஸோ அதனால் அந்த ப்ராப்பரான குட் ஸ்லீப் அப்படின்றது நமக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தவிர்த்தா நமக்கு வந்து நல்ல தூக்கம் அப்படின்றது கிடைக்கும். இந்த நல்ல தூக்கத்தினால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வெள்ளை அணுக்களோட செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தூங்கலை அப்படின்னா வெள்ளை அணுக்களோட செயல்பாடு பாதிக்கும், நல்லா தூங்கினா அந்த செயல்பாடு நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை அணுக்கள் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இம்யூனிட்டி பவருக்கு. இன்னொன்று, மன அழுத்தம் அதிகரிக்கும் போது கார்டிசோல் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக சுரந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது. அதனால் மன ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணனா நம்மளுடைய மனது வந்து அமைதியாக இருக்கும், என்ன பண்ணால் மனது வந்து அமைதியாக இருக்காது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நம்ம கவனம் செலுத்தணும், பிடிக்காத விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாது. இப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் பல மடங்கு அதிகரிக்கும், நமக்கு வந்து அடிக்கடி எந்த ஒரு உடல்நல பிரச்சனைகளும் வந்து வராமல் இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கி நம்ம பழைய காலத்து மாதிரி உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னா இல்லை, தனியாக வந்து உடற்பயிற்சி அப்படின்ற பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இதுவாக்கறேன் கூட அடுத்த ஒரு மணி நேரம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய டெக்னாலஜி விஷயங்கள்லாம் வாரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இதுவாக்குறேன். சரி, பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க இதுவாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட வந்து டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு உங்கள் காதோரம் சேர்த்துவேன். அதுதான் என்னோட வேலை. சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஏஐ எந்தெந்த மாதிரியான அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாத ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான புது புது ஆப் வந்திருக்கு, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ஆப்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடிகள்லேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், உங்கள் ஸ்மார்ட் டிவைஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட கேட்க போறீங்க. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகருடன். சரி, இன்னைக்கு ஆரம்பத்தில் சொல்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க திவாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஆரம்பத்திலேயே ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறதுக்காக ஒரு செமையான ஒரு ஏஐ வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும், யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனில் அதாவது முக்கியமாக யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் அதில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த வெப்சைட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த வெப்சைட்டோட பெயர் தான் வந்து, பேர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் செய்யும். இந்த வெப்சைட்டோட பெயர் imagine.art imagine.art அப்படிங்கிற வெப்சைட் தான் இதோட பேர். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐடியாஸை இது வந்து ஒரு விஷுவலாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை நான் வீடியோவாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை கொடுத்து இங்கே உங்களோட ஐடியாஸை விஷுவலாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்டாக கொடுக்கணும், அதாவது ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்கணும். நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஐடியாவை இது ஒரு வீடியோவாகவே மாற்றி கொடுத்துரும். அதை தாண்டி இதில் இமேஜ் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த இமேஜையும் உங்களால் வீடியோவாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு மேலே பலூன் பறக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இமேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த இமேஜை ஒரு மூவிங் வீடியோவாக இது மாற்றி கொடுக்கும். அந்த பலூன் பறந்துக்கிட்டே அப்படியே நவுற மாதிரி, அங்கே இருக்க மேகங்கள்லாம் நவுற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வெப்சைட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா

வீடியோ எடிட்டரும் இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, அந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன பேசிக்கான எடிட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான எடிட்டிங்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜின் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல அம்சங்கள் வந்து இந்த imagine.art அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜ் டு வீடியோ தான். நம்மளால் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு வீடியோவை எடுத்துக்க முடியும். இருந்தாலும் ஒரு இமேஜை வீடியோவாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதில் இது இமேஜ் டு வீடியோ imagine.art அப்படிங்கிற இந்த வெப்சைட் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. இது ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸுமே வந்து அவ்வளோ ஹை குவாலிட்டியில், ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோ மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு நீட்டான ஒரு வீடியோவாக அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. இன்னைக்கு imagine.art அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி தான் ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா கேட்கலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சி போற தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்ல, பட் இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு இதை சஜஸ்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கல் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நீங்க ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் நீங்க கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க கருத்துக்கள் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 7 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஸ்மார்ட் போன் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ ரெனோ 14 5G. அதாவது ஓப்போ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ரெனோ 14 அப்படிங்கிற மாடலில் இருக்க மொபைல் தான் இன்றைக்கி நீங்கள் என் கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. மொபைல் பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மக்களே. மொபைலோட டிசைனும் சரி, அதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸும் சரி, அவ்வளோ அட்டகாசமான டிசைன்ஸும் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு 3 கேமரா, அது கூடிய ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமராவுமே வந்து சூப்பரான ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க செல்ஃபி கேமராவும் சூப்பராக இருக்குது. சைடில் 2 பட்டன் வந்துருக்கு, அந்த பட்டனை வச்சு நீங்கள் மொபைலை லாக் பண்ணுறது, பவர் அப் பட்டன், டவுன் பட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோட கேமரா தான். இந்த மொபைலில் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட அல்ட்ரா வைடு கேமராவும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே லீடிங்காக இருக்கக்கூடிய இனோவேட்டிவ் ட்ரிபிள் ஃப்ளாஷ் டிசைனோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில் இருக்க கேமராஸ். இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் MTK, அதாவது மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 8350 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கேம் விளையாடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆப் ஹெவி ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அப்படி ஆப் யூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைலோட பேட்டரி தான். இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5 வருஷம் வரைக்குமே சூப்பராக தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட்டுக்கு சூப்பர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் வரைக்குமே ஸ்டாண்ட்பையாக இருக்கும். நீங்கள் வந்து 10 மணி நேரம் மொபைல் கேமே விளாண்டுட்டு இருக்கலாம், நீங்கள் 12 மணி நேரம் நீங்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கலாம் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டாலே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபியூச்சரோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 16.74 cm கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்லா சூப்பராக இருக்குது. இது கூட உங்களுக்கு ஸ்பிளாஷ் டச்சும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ரொம்பவே முக்கியமான விஷயம், IP68 and 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டோட வருது. அதனால் தண்ணியை பற்றின கவலைகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 37,999 ரூபாயில் நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த ஃபோனோட பெயர் ஓப்போ ரெனோ 14 5G. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரே கூட.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல உள்ளங்களே, இதுவாக்கிற உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சமையான டெக்னாலஜி விஷயம் கேட்டிருப்பீங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான அற்புதமான மற்றும் வணக்கம் பாலகவி.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க கவி?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி கவி. கவி, இப்போ இருக்க இந்த ஏஐ உலகத்தில் ஹேக்கிங் அப்படின்னு நடக்கிறதுக்கு நிறைய வகையான ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஹேக் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஹேக்கிங்கை தடுக்கிறதுக்கு, ஹேக்கிங்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க?
1: ஈவன் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல் பேஸ்டு த்ரெட் டிடெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத அதுவே இன்டிமேட் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டேரெக்டாலாம் யாராலுமே ஹேக் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குள்ள கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, உங்ககிட்ட தான் ஆக்சஸ் இருக்குன்னா கூட நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ் வேல்யூஸ் இருக்கும். நீங்கள் இப்போ உங்கள் பேர் போட்டு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேர் போட்ட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேல்யூஸாக ஸ்கிரிப்டாக இருக்கும். அதை வந்து நம்மளால் திரும்பி ஒன்று சேர்த்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிலாம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் நம்ம சேஃபாக தான் இருக்கும். நம்மளுடைய டேட்டாவை நம்மளே எங்கேயாச்சும் கொடுத்துடாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப். அது நம்ம கையில் தான் இருக்குது.
0: உங்கள் அக்கௌண்ட் உங்களை தவிர வர யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி.
1: ஆமாம், ரியாலிட்டி இதுதான், டைரெக்டாக ஹேக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கடைசியாக ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணணுமா 700 ரூபீஸ், வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸ்,
0: நானும் அதை பார்த்தேன்.
1: உள்ளே உட்காந்து ஏகப்பட்ட அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10K ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஒரு 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி போட்டிருப்பான், ரியல் டைம் ஹேக்கிங்னு சொல்லி போட்டிருப்பான், தமிழ்னு போட்டிருப்பான், ஆனால் ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பான். இப்பயும் எனக்கு அந்த இப்போ வரும்போது அந்த ஆட் எனக்கு வந்துச்சு.
0: இப்போ கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மொபைல் ஹேக் பண்ணுறது, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு
1: அப்பெல்லாம் சொல்லி போட்டிருப்பானுங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துடே கூடாது, அதெல்லாம் ஃபேக். என்ன

0: என்ன ட்ரை பண்ணுவான், வெறும் ஃபிஷிங் அட்டாக் தான் ட்ரை பண்ணுவான். ஏதாச்சும் லிங்க் அனுப்பி விட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்க, இதை கிளிக் பண்ணி பாருங்க, அதுதான் ட்ரை பண்ணுவான். அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது.
1: அதில் அவங்க உஷாராக இருந்தால் அதுவுமே
0: பண்ண முடியாது.
2: கரெக்ட், ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க கவி. அதாவது நம்ம கிட்ட இருந்து நாம தான் நம்மளோட டேட்டாவை கொடுக்குறோம் அவங்க ஹேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதனால ஏதாவது நீங்கள் டேட்டா ஒன்று சோசியல் மீடியா அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா பர்சனல் டேட்டா போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டைம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க. அதே மாதிரி எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜஸோ இல்லை அன்வான்ட் லிங்க்ஸோ தொடாதீங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதையுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதை தாண்டி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இந்த மாதிரி இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மக்களை. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, இது வாக்கரையும் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய பாலகவியிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கிட்ட சொன்னார். இதே மாதிரியே டெக்னாலஜி சார்ந்துள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே? நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ், ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது பயனுள்ளதாக இருக்குது இல்லை பயனுள்ளதாக இல்லை, இது வாக்கர் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரே நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் மக்களை சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவைஸோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவியில் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வீட்டிலன்னு கிடையாது, இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கப்போ இல்லை ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை வச்சு கேஸ்டிங் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் கேஸ்டிங் பண்ணுறப்ப உங்களோட பர்சனல் இமேஜஸோ இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ அதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம மொபைல்லேருந்து ஸ்க்ரீன் கேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜை காட்டுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறதுக்கோ தான் ஸ்க்ரீன் கேஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஸ்க்ரீன் கேஸ்டிங் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலே கிட்டத்தட்ட அங்கே நம்ம வந்து நம் அந்த டிவியில் நம்ம கேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேட்டாஸோ இல்லை நம்மளோட ஃபோட்டோஸோ கேலரியில் போய் சர்ச் பண்ணுறப்ப அவங்க எல்லா ஃபோட்டோஸுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு சில பேர் வந்து தயங்குவாங்க, நம்மளோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் இவங்க பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ அதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் உங்களோட மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கேஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மேலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து சர்ச் ஃபார் டிஸ்பிளே டிவைசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆகிட்டு அங்கே இருக்கிற நியர்பையில் இருக்க ஏதோ ஒரு டிவியோ இல்லை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி டிவைஸோ இருந்தால் உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் தொட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட மொபைல் அப்படியே அங்கே வராது, அது வந்து ஜஸ்ட் கனெக்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் போயிட்டு அந்த உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை தொட்டுட்டு மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கேஸ்ட் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் வந்து தொட்டு அங்கே உங்களோட டிவைஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் அந்த டிவியில் காட்டும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் சொன்ன அந்த ப்ரைவசி உங்களோட என்டையர் ஃபோனுமே நீங்கள் வந்து அங்கே கேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எதை நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் காட்டிக்கலாம். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட உங்களுக்காக செமையான பாட்டு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் இதாக இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.
1: உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு. இது

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குமே அருமையான இனிமையான மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போது இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியமாக இருக்குமோ இல்லையோ, நம்மளே நாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்துருக்கு. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்காக நான் வந்து வாழ்கிறேன், இவங்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே வந்து கவனிக்க தவறி விடுவாங்க. ஸோ அது வந்து அப்போ அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்யூச்சரில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதிக்கிட்டா என்ன மாதிரியான கடிதத்தை நீங்கள் எழுதுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன், என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கடிதம் எழுதிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நானே ஒரு கடிதம் எழுதுனேன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எழுதுவேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எதுக்கும் அவசரப்படாத, பொறுமையாக உனக்கான விஷயம் கண்டிப்பாக உன்னை தேடி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு பொறுமையாரு அப்படின்னு தான் எனக்கு நானே ஒரு கடிதத்தை எழுதிப்பேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உடனே கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்ற சோனா எஃப்எம்மோட இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு கடிதத்தை எழுதுவீங்க அப்படின்றது இன்னைக்கான கேள்வியாக வந்து இருக்குங்க. ஸோ இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாகவும் சம வைரலாகவும் இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குழு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: தம்பி, படியில் நிக்காத, மேல ஏறு. நீ என்ன ஊர் போற தம்பி? நீ எந்த ஊர் போற? நீ எதுக்கு பா படிக்கட்டு நிக்கிற? மேல ஏறி வாப்பா, இங்கதான் இடம் இருக்குல்ல.
4: நோ, பஸ் பண்ணப்பட்டி போகுமா?
3: ஆ, நம்ம பஸ்லாம் ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட். உன்னை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கி விட்டுறேன். ஏப்பா, இன்னும் 2 நிமிஷம் தான் பஸ் நிக்கும், ஏறவங்க ஏறிக்கோங்க. டே டே டே டிரைவரே, நான் இன்னும் பஸ்ல ஏறவே இல்லடா. ஏண்டா, யாரு விசில் அடிச்சாலும் பஸ் எடுத்துருவியாடா?
4: என்ன கண்டக்டர், என்ன எங்க இறக்கணும் அங்கேயே இறக்குவேன்னு கரெக்டா சொன்னீங்க, இப்ப உங்களே இறக்கி விட்டாங்களா?
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது பாலிப வயசு.
6: என்ன இது பாலிப வயசு?
7: இப்போ நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, நாம் ரெகுலராக காமனாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே சாப்பாடு எப்படி இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி கவனிச்சிக்கிறாங்க, அந்த ஹோட்டலுக்குள்ளே போனவுடனே நம்மளை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணி கவனிச்சிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போங்க. ஸோ இங்கே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் வித்தியாசமாக வந்து கவனிச்சிக்கிட்டாங்க. அந்த பரிமாறும் முறை அப்படின்றதுல அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்தது. ஸோ அதனாலேயே அவங்க செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த ஒரு ஹோட்டல் கடை வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக செம்ம ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹோட்டலில் அப்படி என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம நார்த் இந்தியா இருக்குல்ல, நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு கடை வந்து இருக்குது, அந்த ரொட்டி சுடுற கடை, அந்த மாதிரி ஒரு கடை. அந்த கடையில் வந்து பரிமாறுற அந்த அந்த ஒரு விஷயமே வந்து வேறு மாதிரி வந்துருந்தது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டலுக்குலாம் போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து சப்ளைஸ் வந்துட்டு என்ன சார் சாப்பிட்றீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கைண்டாக வந்து கேட்பாங்க. ஆனால் அந்த ஒரு கடையில் எப்படி தெரியுமா பரிமாறினாங்க? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்பாத்தி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்பாத்தியை நின்றுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அப்படியே தூக்கி தான் வந்து போடுவாங்களாம். அவங்க கரெக்டாக தட்டில் கேஷ் பிடிச்சிப்பாங்க. ஸோ இது வந்து கேக்கு வந்து பயங்கர காமெடியாக இருந்தாலும், ஆனால் இது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அங்கே போய் சாப்பிட்றதுக்கு மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக வந்து சாப்பிட்டுட்டு அதை ரீல்ஸாக வந்து எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே அந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம பேசப்பொருளாக இருக்கு. என்னங்க இப்பெல்லாம் வந்து பரிமாறுறீங்க, வேற லெவலுங்க, உங்களோட ஐடியாவே வந்து வேற லெவலில் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குலாம் பரிமாறினாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா, சாப்பிட மாட்டீங்களா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுனா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு எழுதுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்குறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. இது வாலிபவயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குருனா.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

இப்போ அதிக நேரம் கேம்லாம் விளாண்டா என்ன கிடைக்கும்? வீட்டில் திட்டு கிடைக்கும், இன்னும் ஒரு சில வீட்டில் அடியே வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு உலக சாதனை ரெக்கார்டு வந்து கிடைச்சிருக்குங்க. என்னது, அதிக நேரம் கேம் விளாண்டு உலக சாதனை ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி தான் நானும் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது பீகாரில் ஒரு 19 வயசான ஒரு யங்ஸ்டர் தான் சுபம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபேமஸாக இருக்கிற அந்த கேண்டி கிரஷ் கேம் இருக்குல்ல, அந்த கேமில் 22,222 லெவலை தாண்டி கேமை விளாண்டு இவர் வந்து ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் வந்து பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ இதனாலேயே இந்த ஒரு சாதனையை பாராட்டி இவருக்கு வந்து உலக சாதனை அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. ஸோ இந்த இவர் இருக்கிறாருல, இவர் வந்துட்டு அந்த கேண்டி கிரஷ் இந்த அதிகமான லெவலை கிராஸ் பண்ண ஒரு டீன் ஏஜர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்கவே அவ்வளோ வித்தியாசமான ஒரு சாதனையாக தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னு

என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பாக எழுதுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை பற்றி நீங்களே உங்களுக்கு கடிதமாக எழுதிக்க போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ், ப்ரோசீட்.
2: குத்தும் காயுது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுனா அந்த கடிதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே எழுதிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ இப்போது நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களே ஒரு கடிதம் எழுதுனா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதுவாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
6: ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்ன விஷயங்கள் நீங்க உங்களுக்கு நீங்களே எழுதிப்பீங்க?
7: கடிதம் ஆயிரத்தில்
6: எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பரா இருக்கு. வேற
7: கடிதம் பாட்டுகள் முடிச்சுட்டேன். நீ போய் இப்படி குருவாட நீ பேசிட்டு இருக்கலாமா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுப்பேன்.
6: பாத்தீங்களா, என்ன சொல்லிட்டீங்க பாத்தீங்களா?
7: அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் இந்த நாம நல்லது பேசலாம், எல்லாரும் கேட்டுப்பாங்க, எல்லாரும் கேக்குறதுக்கு தானே இந்த ஒளிபரப்பு அப்படின்னு நானே மனசுக்குள்ள கடிதத்துல எழுதிப்பேன். அதனால நல்ல விதமா பேசி நல்லதா பேசி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பேன். அப்புறம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி கடிதத்துல
6: எழுதிப்பேன்.
7: அப்புறம் நல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு கடிதத்துல எழுதிப்பேன்.
6: சூப்பர் சூப்பர்.
7: ஆண்டவனுக்கு போய் பிரசன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அட்ரஸ் பண்ணி எனக்கு நானே போட்டுப்பேன்னு நான் நினைக்கிறேன்.
6: சூப்பர் சூப்பர். ஆனா ஸ்டார்டிங்ல ஒண்ணு பாண்டிங்கல வேற லெவல், நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்ப சூப்பரா சொல்லிருந்தீங்க.
7: அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க?
6: நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படினா, என்ன ருக்மணி அம்மா கூட போன்லயே பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் அவங்கள ஒரு நாள் பாத்துட்டு வாங்க நினைப்பேன்.
7: அப்படியா சார்? வாங்க வாங்க, நல்லா கறி சமைச்சு போட்டுறேன்.
6: சரி, வரேன் வரேன், கண்டிப்பா வரோம்.
7: வாங்க வாங்க.
6: ஓகே ஓகே,
7: வரோம்.
6: நன்றி, ரொம்ப அழகா இருந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி. தாதகப்பட்டியில இருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களுக்கு அவங்களே கடிதம் எழுதுனா என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி எழுதுவாங்க அப்படின்றத ரொம்ப ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவு சூப்பரா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நம்ம ருக்மணி அம்மா மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்க உங்களுக்கு நீங்களே கடிதத்தை எழுதிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 9 7 8 7 7 0 107.8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்களால கால் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னா இதான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை தட்டி விட்டுருங்க, படிச்சு பார்த்து நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கடிதம் எழுதிக்கிட்டீங்க, அதாவது உங்களுக்கு நீங்களே கடிதம்லாம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே எழுதிப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர் இப்போ பேச போறாரு. அவருக்கு அவரே கடிதம்லாம் எழுதிக்கிட்டாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எழுதிப்பாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ குரு தம்பி, வணக்கம்ங்க.
0: அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நான் குறைக்கல்பட்டி இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
0: சூப்பர் சூப்பர். நான் எப்படி நான் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர் சூப்பர். நான் கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குனா.
1: சரிங்க, எனக்கு நானே எழுதும் கடிதம் சொல்றேங்க.
0: சொல்லுங்க.
1: அன்புள்ள நண்பன், உனக்கு நான் எழுதும் கடிதம், நீ வந்து உன்னுடைய முன்கோபத்தை தவிர்த்து விடு. முன்கோபத்தினால் உன்னுடைய நலன்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. பிறரிடமிருந்து உன்னை வந்து தவறாக நினைக்குமாறு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஆகையால் உன் முன்கோபத்தை திருத்திக்கொள். அது மட்டுமல்ல, நீ ஒரு மாற்றுத்திறனாளி. உன்னுடைய ஊன்றுகோல், அது ஊன்றுகோல் அல்ல, உன்னுடைய மூன்றாம் கால். எங்கு சென்றாலும் நீ கவனமாக கேள். கவனம் தவறினால் மரணம் என்ற ஒரு வார்த்தை போல அப்படி நடந்துவிடக் கூடாது. ஆகையால் எங்கு சென்றாலும் மிக கவனமாக கேள். யாரிடம் பேசினாலும் தவறான வார்த்தைகளை சொல்லாதே. முன்கோபத்தை தவிர்த்து விடு. இதுதான் நான் உனக்கு எழுதும் கடிதம். உன்னுடைய நிழல்.
0: சூப்பர் சூப்பர். நான் முன்கோபத்தை வந்து தவிர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மெயினா வந்து எழுதுறீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணிப்பாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா அழகா ஷேர் பண்ணிட்டாரு. அதாவது முன்கோபத்தை தவிர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மெயினா ஹைலைட் பண்ணி எழுதுவாங்க. சோ நீங்களும் வந்து நம்ம கஸ்தூரி அண்ணா மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே போனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு நீங்களே கடிதம்லாம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி எழுதுவீங்க அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய காலர்ஸ் கிட்ட நம்ம அப்படியே வந்து பேசலாம்.
2: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர்லாம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லெட்டரில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எழுதிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாரு. ஸோ அவருக்கு அவரே லெட்டர்லாம் எழுதினார் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவருக்கு அவரே எழுதிப்பார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
3: நான் சந்திரசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்க
3: ஹாப்பியா இருக்கறனோ?
4: ரொம்ப சந்தோஷம்.
3: ஓகே நா, ஓகே.
4: எனக்கு கிளைமேட் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல?
3: இங்க வந்து மழை வர மாதிரி தான் இருக்கு, ஆனா மழை வர மாட்டேதுனா.
4: ஓ சரி, பா சரி.
3: அங்க மழைலாம்
4: நல்ல வெயில்.
3: வெயிலா? ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே எழுதிப்பீங்க?
4: ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் எழுதிப்பேன்ப்பா. உலகம் 1000 சொன்னாலும் நீ மனசு ரொம்ப திடமா இருக்கணும், நினைச்சு பண்ணக்கூடாதுன்னு எழுதிப்பேன். ரெண்டாவது கொஞ்சம் பாலிஷ்டாவும் இருக்கணும் சந்திரசேகர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க அப்படின்ட்டு சொல்லுவேன். அதாவது இது முடியும் முடியாது அப்படிங்கறது பாலிஷ்டா சொல்லுறது அப்படிங்கறது பூசி மொழிகி எனக்கு பேச தெரியணும், அது சொல்லிப்பேன். மூணாவது வந்து எப்பொழுதுமே மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி நெகட்டிவான விஷயங்களை தள்ளிடு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பெர்ஃபெக்டா ஒரு மனுஷன் இருக்கணும், அப்படி பெர்ஃபெக்டா இல்ல அப்படின்னா மனசு ஒப்பாது. இத மாத்து அதை மாத்து அப்படின்னு சொல்லுவேன். சோ கரெக்டா இந்த உலகத்துல எல்லா விஷயத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய மனுஷன் அப்படிங்கறது யாருமே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, இருக்கக்கூடிய நிறைய பாக்கணும் அப்படின்ட்டு. அதனால எப்பொழுதுமே மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பார்த்து குறைகள் இருந்தா
3: நீங்களே ஒரு கடிதம் எழுதி

அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் எழுதிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சி போற தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம்லாம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடிதத்தில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை எழுதிப்பீங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் எழுதிக்கூடிய கடிதம் அதை பத்தி. ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு அவரே ஒரு கடிதம்லாம் எழுதிட்டாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எழுதிப்பாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: நமது அன்பு நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலராதவன்.
5: மாலை வணக்கம் மாதவனா, எப்படி இருக்கீங்க?
6: மாலை வணக்கம். நான் நீங்க எப்பவுமே லேட்டா கேக்குறேன். நீங்க நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
5: அருமையா இருக்கிறேண்ணா. ஓகே, நான்
6: எனக்கு நானே கடுதை எழுதிக்கிறது.
5: ஆமாங்கண்ணா.
6: எஸ் மா கேட்டுக்கிறீங்க?
5: சொல்லிடுறேங்க. ஓகே ஓகேண்ணா.
6: அன்பூர்ல ஆதவனுக்கு சோனா பண்பலை, இனிய பண்பலை, பாச நேச அதிரடி பண்பலை, இனிய கருத்து அலை, பாசம் உள்ள நறுமண அலை, அதில் பல கருத்துக்களை சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் ஆதவனுக்கு நான் எழுதுகிறேன். திருக்குறள் விளக்கம்ன்ற அது பொருள் அதெல்லாம் சொல்லி விளக்காதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் அது போகுது பண்பலை வழியா. ஆனா அதே அளவுக்கு உனக்கும் ஒரு மாற்றம் வருகிறதா என்று எனக்கு அப்படி எழுதுகிறேன்.

0: அப்புறம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரையே கூறியவன் நீ, ஆனால் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கப்பட்ட நீ ஆளுகளை பணம் பழக்கப்பட்டவே அதுக்கு திரும்பி வராம போனே, அதுக்கு காரணம் என்ன ஏன் என்ற கேள்வியை உனக்குள்ள இதுவரை எழுப்பி இருக்கிறாயா? என் கேட்டது எப்படி பாத்தீங்களா? வாழ்க்கையில எத்தனையோ தாய் குழந்தையை நீ சந்தித்தவன், அம்மாவாக தந்தையாக சுக்கி இருப்பவர்களாக அத்தை மாமன் மரம் எப்படி எப்படி பல ரோகங்களில் இருந்தாலும் நீ உனது குடும்பத்துல வாழ இயலாமல் போனதற்கு காரணம் என்ன? அதே மனதுக்கு தலையெழுத்துன்னு வருவாங்க, தலையெழுத்தா இல்ல உன்னுடைய நேரமா என்று தெரியவில்லை. ஆனால் காலம் நிறைய இருக்கிறது, நீ உன்னால் சாதனைகள் நிறைய செய்ய முடியும் என்று உன் மனது உனக்கு சொல்கிறது. ஆகவே ஆதவனின் எதையும் எதிர்த்து கவலைப்படாது, ஆதவன் எழுத்தால் உலகமே எழுகிறது, ஒளி பாய்கிறது, புழு கூட நெழுகிறது. அதனால நீ எதற்கு பற்றி கவலைப்படாம உன் காலத்தை ஏதோ சாண பண்பதையில முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி உன் காலத்தை நல்ல வழியாக நடத்தி சொல். நடப்பது நடக்கட்டும், நடப்பது நல்லதாகவே இருக்கட்டும். திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவனை கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரை பத்தி அவருக்கே கடிதம்லாம் எழுதிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எழுதிப்பாரு அப்படின்றத அவ்வளோ அழகா வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வந்து கடிதம் மாதிரி வந்துடல, ஒரு சுயசரிதை மாதிரி வந்துருந்தது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு கடிதம்லாம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடிதத்தில் உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்களே எழுதிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வி வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்கறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: கொடுக்கு பார்வையில் என்ன கூறு போடுறியே.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

அதாவது நம்ம நிறைய படங்களில் ஒரு சில டைலாக்ஸை நம்ம கேட்டிருப்போம். அதில் ஒரு முக்கியமான ஃபேமஸான ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாகை நிறைய படங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்டஸாக கூட வந்து போடுவாங்க. ஆனால் இந்த ஒரு டைலாக்கு ஆப்டான ஒரு பெண் இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிட்டுருக்கேன். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை நடத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து பின் வாங்க மாட்டாங்க அப்படின்றது நிறைய உதாரணம் வந்து இருக்குது. அதில் ஒரு உதாரணம் இப்போ நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் இருக்குல்ல, ஜார்க்கண்டை சேர்த்த கவிதா மகாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறாங்க. அது என்ன வேலை அப்படின்னா, ஹோம் கார்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த வேலைக்கான உடற்தகுதி தேர்வில் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அந்த உடற்தகுதி தேர்வில் கலந்துக்கிட்டு 1600 மீட்டர் ஓட்டத்தை வெறும் 6 நிமிஷத்தில் முடித்து மிகப்பெரிய சாதனையாக அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் தான், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க மாமனார் மாமியாராக அவங்க தான் வந்து பார்த்துக்கணும். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனாக வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஈடுகட்டுறதுக்காக அந்த வேலைக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி அவங்க வந்து வெறித்தனமாக ஓடிருக்காங்க. அந்த 1600 மீட்டர் ரேஸில் வெறித்தனமாக ஓடி ரெக்கார்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கவிதா இருக்காங்கள, அவங்க 3 வருஷமாக செங்கல் சூழலில் கூலி வேலைக்கு தான் அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் வந்து இருந்தது, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை நாம் தான் முன்னேற்றணும், அதாவது இந்த குடும்பத்தை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும், நகர்த்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் வந்து பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே இது வந்து வேறு லெவலாக நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரு படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் கூட வந்து வரும், என்ன அப்படின்னா, தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வந்து வரும்ல. ஸோ அதுக்கு இவங்க தான் வந்து ஆப்டானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ஆன மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். அதெல்லாம் தாண்டி நம்ம நேர்களும் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கூட சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோசியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்ன ஏது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. லாஸ்ட்டாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நான் வந்து ஒரு எடிட்டிங் பேஜ் வச்சுருந்தேன், அது வந்து பேன் ஆகிடுச்சு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
8: அப்புறம் என்ன பண்ணுறது, பேன் ஆகிடுச்சு, சரி அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ரேடியோ ஓப்பன் பண்ணேன். அது 3K ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக், அதுவும் போயிடுச்சு. திரும்ப ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். பண்ணலண்ணா, இப்போ இருக்குது அந்த 1000 ஃபாலோவர்ஸ் தான். அது இன்னும் வீடியோ அவ்வளோக்கா போடுறதில்லை. இப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணதாலும் அதில் போட முடியல. அது இருக்குது
7: அதான் அந்த மொஹரமில் அந்த பண்டிகை, புலி வேஷம் பண்டிகை. அதில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, ஸ்ரீ மகான் படத்தில் அவன் ஒரு அப்பா ஃபஸ்ட்டு மீட்டப்பில் அந்த ஒரு சாங் வரும், அங்கேயும் அதே மாதிரி தான் ஆடிட்டுருப்பாங்க. சரி அந்த வீடியோ எடுக்கலான்டான்ட்டு இவனை கூப்பிட்டேன். எடுத்துட்டேன், வீடியோலாம் கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோணுது, என்னடா
8: நம்ம வீடியோ எடுத்தா இது போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறான்.
7: ஏன் அப்படின்னா, நான் தெருவில் இன்னும் ஆடிட்டுருக்கேன். அந்த வீடியோலாம் போட்டால் நம்ம சொசைட்டியில் பார்ப்பாங்க, நம்ம ஃபேமிலி பார்ப்பாங்க, என்னடா பண்ணலான்ட்டு அப்படி எடிட் உட்காந்துட்டு மொட்டை மாடியில் போய் என்னடா பண்ணலாமா வேணாமான்ட்டு, சரி வேணாண்டா விட்டுறா அப்படின்ட்டேன். அப்புறம் நான் சும்மா எடுத்துருந்துச்சு ஒரு விஷயம் இருந்துச்சு ஒரு கடையோட, நான் எப்போ சாப்பிட்டா கூட நான் வீட்டில் வந்து சாப்பிட்டா கூட அந்த பிளேட்டோட ஃபோட்டோ எடுப்பேன். அது உனக்கு ஒரு வைப் மாதிரி, என்ன தோசையாக இருந்தாலும் சட்னியாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன், அது உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு கடை போ, அந்த ரோட் சைடு கடை சொன்னால அது போகும்போது ஷூட் எடுத்து வச்சுருந்தேன். இவன்ட்டு காட்டினேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கடா, என்ன பண்ணலாம், ஏதோ போடலாமா சேனல் ஆரம்பிச்சு அப்படின்ட்டு. சரி நீ ஸ்கிரிப்ட் எழுதுறா, ஏதாவது ட்ரை பண்ணு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் வீடியோ போட்டோம் ஒரு 3K 4K. சரிதான், அதான் சேனலே ஓப்பன் பண்ணிட்டோம், வீடியோவும் போட்டோம், இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸ் பண்ணலாம். ஏன்னா இவன் எடிட்டரு, இவன் சேனலும் போயிருச்சு, நம்மளுக்கு இருந்த ஹாபியும் போயிருச்சு. ஸோ ரெண்டு பேரும் சரி அதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது நம்மளுக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படியே காட்டணும், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது காட்டணும், அது எனக்கு ஒரு ஆசை. அது மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா போயிட்டுருக்கு இப்போது.
9: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக கேட்க செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எத்தனை சேனல் வந்து பேன் ஆனாலும், எத்தனை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும், நான் வந்து எனக்கான வேலையை பார்த்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்தா உங்களோட கோலை நோக்கி போயிட்டுருக்கீங்களே, கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், நீங்களும் வந்து இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்து வரலாம், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் பேஜ் ஹேண்டிலிங்கில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிபவிஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம சுவை டாக்ஸ் பேஜ் கிட்ட அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
10: Let's gear up, reporting, dropping the damn track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. Pistol lead, it's them on the beat, bringing my heat.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சிவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இறுதி பகுதியில் வந்து இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் சுவை டாக்ஸோட டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இது பிடிச்ச ஃபீல்டு, நான் வந்து பிடிச்ச ஃபீல்டுக்காக எவ்வளோ எஃபர்ட் வேணாலும் போடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ எனக்கு இந்த கேள்வியை முன்னாடியே கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்படின்னா, இப்போது நீங்கள் என்ன தான் ஜாப் போயிட்டுருக்கீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாலுமே பிடிச்ச ஃபீல்டிலிருந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்தீங்கள, ஸோ அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமா?
4: ப்ரோ, சொல்லவே முடியாது ப்ரோ. இவன் கஷ்டப்பட்டு ஒரு மாதம் சம்பாதிச்சா கூட அவ்வளோ பணம் எடுக்க முடியாது. ஸோ மந்த்லி நமக்கு ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக ப்ரொமோஷன் பண்ணால் கூட அசால்ட்டாக எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அவன்லாம் ஒரு நார்மல் ஃபோன் தான் வச்சுருந்தேன், நானும் நார்மல் ஃபோன் தான் வச்சுருந்தேன். ஐஃபோன்லாம் எடுப்போன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா எடுக்கணும்னா இது 1.5 லட்ச ரூபா, இவனுக்கு எடுத்தது ஒரு 80,000 ரூபா வந்துச்சு. எடுப்போன்ட்டு நம்ம இஎம்ஐயில் தான் எடுத்தோம். பட் இருந்தாலும் அந்த இஎம்ஐ கட்ட ஒரு இது இருக்கணும் இல்லை. மாதம் ஆனால் இவ்வளோ 10,000 ரூபா 15,000 ரூபா கட்டணும்னா அதுக்கேற்ற நம்ம எஃபெக்டும் போடணும், ஒர்க்கும் பண்ணணும். கடைக்காரனுக்கும் நம்ம கண்டென்ட் பிடிச்சா தான் அவன் ப்ரொமோஷனே கொடுப்பான், நம்பி கொடுப்பான். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா போயிட்டுருக்கு.
3: சூப்பர் ப்ரோ. அந்த அமௌண்ட்டை வச்சு ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணிங்களா?
4: இல்லை இல்லை, நம்ம சம்பாதிச்ச காசில் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துடலான்ட்டு ஒரு ஆசை. எப்படின்னா, நம்ம இந்த ஃபீல்ட்லேருந்து வந்த காசு இந்த ஃபீல்டுக்கே செலவு பண்ணி இதில் எப்படி பெருசாகலாம், அதுதான் மைண்ட் செட்டு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஃபோன் இல்லை, மைக் இல்லை, லைட் இல்லை, அது வாங்கலாம் ஃபஸ்ட்டு. அது நம்ம பர்சனலுக்கே எடுத்துக்க மாட்டோம். அந்த ப்ரொமோஷன் காசு வந்தோன்னா 1 ரூபா நான் எடுத்துக்க மாட்டேன், 1 ரூபா இவன் எடுத்துக்க மாட்டோம்.
5: எல்லாமே அந்த சேனலுக்கு தான்,
4: சேனலுக்கே போடுவோம். சரி, இதில் நல்லா அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே எதுவும் வாங்க தேவையில்லடா இந்த ஃபீல்டுக்கு, அந்த மாதிரி மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் செல்ஃபுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னால இன்வெஸ்ட் அதுலேயே
3: வேறு லெவல் ஜி. அதுக்கான இன்புட்ஸ்லாம் போட்டு குவாலிட்டியாக மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா? நிஜமாலுமே வேறு லெவல் ஜி. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டதில்ல. ஸோ இதுக்கு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா வந்து திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி இவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போருந்து நான் இங்கே கிளம்புறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம ராஜ்குமார் ப்ரோ வந்து உங்க கூட பேச போறாரு. நிறைய நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயங்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சு

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: அடுத்தவர்களை தாங்கி பிடிக்கும் தூணாக இருக்கும் பெண் தன் மனம் சரியும் போது அதை தாங்கி பிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது குடும்பம், வேலை அப்படின்னு சொல்லி எல்லாருடைய தேவைகளையும் முன்னுரிமை கொடுத்து எல்லாருக்கும் எல்லாமும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட மன ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் பாதுகாத்துக் கொள்றது அப்படின்றது எந்த ஒரு இடத்துலயும் கத்துக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. பெண்கள் மன அழுத்தத்தை கையாள்வதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்றது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் முக்கியம் அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், குடும்ப பொறுப்புகள், அலுவலக வேலை, பிள்ளைகளை பராமரிக்கிறது, உறவுகளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சுமக்கக்கூடிய பொறுப்பு பெண்கள் தோல்ல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த சுமையால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை இதெல்லாம் குடும்பத்துக்காக ஒரு பொண்ணு பொறுத்துக்கிறது இயல்புதான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள கேர் பண்ணிக்காம விட்டுற ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களுக்கு மென்மேல மன அழுத்தம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா மன அழுத்தத்தை கையாளக்கூடிய திறன்களை ஒரு பொண்ணு சுயமா வளர்த்துக் கொள்றது ஏன் முக்கியம் தெரியுமா? முதலாவதா வந்து வெளிப்படுத்தாத மன அழுத்தம் அப்படின்றது வந்து வெறும் சோர்வு மட்டும் கிடையாது, அது தலைவலி, தூக்கமின்மை, ஹார்மோன் சமநிலை அப்படின்ற தீவிரமான உடல் உபாதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். மன அழுத்தத்தை கையாள தெரிஞ்ச பெண் தன்னைத்தானே முன்கூட்டியே தற்காத்துக் கொள்ள முடியும். ரெண்டாவது வந்து குற்ற உணர்ச்சி இல்லாத ஓய்வு, தனக்காக சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கிறதையோ இல்ல கொஞ்சம் நேரம் வீட்டு வேலைகளுக்கு நடுவுல உட்கார்றதையோ வந்து ஒரு பொண்ணு எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, அச்சோ நம்ம இந்த வேலை எல்லாம் செய்யாம இருக்கோம், உட்கார்ந்துருந்தா அந்த வேலை நடக்காது அப்படின்ற ஒரு கில்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் அப்படின்றது பெண்கள் மத்தியில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த கில்ட் ஃபீல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஓய்வு நேரம் அப்படின்றது வேணும். அந்த மன அழுத்தத்தை கையாள தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கில்ட் ஃப்ரீயா இருக்க முடியும். அதே மாதிரி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். கடும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான முடிவையும் சரியா எடுக்க முடியாது. அமைதியான மனநிலை நம்ம கையில இருக்கும்போது தான் சரியான தீர்வுகளை சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மளால எடுக்க முடியும். அதனால இந்த மன அழுத்தத்தை கையாளக்கூடிய திறன் அப்படின்றது பெண்களுக்கு தேவை நினைக்கிறேன். எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டு செய்யக்கூடிய பெண்கள் மத்தவங்க கிட்டயும் வேலைகளை பகிர்ந்துகிட்டு தேவைப்படும் போது தயக்கமே இல்லாம ஆலோசனை அப்படின்றது பெற ஆரம்பிக்கணும். இதனால மனசு அப்படின்றது பக்குவமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது மத்தவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறது அப்படின்றது ஓகே தான். ஆனா முதல்ல உங்களுடைய மனசை நேசிக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான திறனை வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்றதான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லுவேன். இதுக்காக பெண்கள் எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட ஒரு கேள்வியாவே நான் வச்சிருக்கேன். மறக்காம இந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. இந்த மன அழுத்தத்தை கையாளக்கூடிய திறன் வளர்த்துக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070107 நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும்னு தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: உடல்ல குத்தக்கூடிய அந்த எளிய பச்சை கலையை வந்து உலக அரங்களை வியந்து போற்றக்கூடிய கேன்வாஸ் ஓவியமா மாத்தி இந்த உலகத்தையே அதிர வச்சு, இதுக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கக்கூடிய சாந்தி தேவி பாஷ்வான் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். பீகார்ல இருக்கக்கூடிய மதுபனி மாவட்டத்துல லஹேரியா கான்ச் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் வந்து சாந்தி தேவி வெறும் உடலிலும் மண் சுவர்களிலும் கோத்னா வடிவங்களை காகிதங்களிலும் துணி கேன்வாஸ்களிலும் வரைஞ்சி மதிலா ஓவியத்தை வந்து தங்களுக்கான தனித்துவமான முத்திரையை வந்து பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகளை வாங்க முடியாத ஒரு ஏழ்மை நிலையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையுமே கடந்துதான் அவங்க வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது. இவங்களுடைய குடும்பமே வந்து கடுமையான பசியில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி குடும்ப பொருளாதார நெருக்கடியிலுமே வந்து இந்த கலை பணியை வந்து விடாம இருந்திருக்காங்க. சோ இதெல்லாத்தையும் கடந்துதான் வந்து உடல்ல குத்தப்படக்கூடிய இந்த பாரம்பரிய கோத்னா பச்சை கலையை வந்து உலகத்தரம் வாய்ந்த நுண்கலையா மறுகட்டமைப்பு செஞ்சு மதிலா கலை வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாய்மொழி வரலாற்றை தேசிய மற்றும் சர்வதேச ஆவணங்களா மாத்தி இதை வந்து உலகத்தரம் வாய்ந்ததா வந்து எடுத்து கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய G20 உலக மாநாட்டில் வந்து இவங்க கோத்னா கலை படைப்புகளை காட்சிப்படுத்தி உலக தலைவர்கள் மத்தியில வந்து கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அருங்காட்சியகத்திலையும் இவங்களுடைய படைப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சோ இப்படி பாரம்பரிய மிதிலா ஓவிய கலைக்கு வந்து இவங்க ஆற்றிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புக்காக 2024 இந்திய அரசு வந்து இவங்களுக்கு நாட்டினுடைய உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த சவால்களை கடந்து நமக்கு இருக்கக்கூடிய திறமையை வந்து நாம வரைபடமாவும் ஒரு ஓவியமா வந்து வரைஞ்சு வச்சோம் அப்படின்னா அது பிற்காலத்துல நம்மளுடைய அடையாளமா உருவாகும் அப்படின்றத வந்து சாந்தி தேவி பாஷ்வான் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லேசா லேசா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

ஊசியை இறுக்கமாக பிடிக்கிறதுனாலையும் கைகளில் வரக்கூடிய கார்பால் டனல் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெண்கள் எல்லாருக்காகவும் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ சர்வதேச கை அறுவை சிகிச்சை சங்கத்தினுடைய மருத்துவ ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனமான கத்திரிக்கோள்களை தொடர்ந்து இயக்குவதனால மணிக்கட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மீடியன் நரம்பு வந்து அழுத்தப்பட்டு கைவிரல்கள் வந்து உணர்விழப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுது அப்படின்றதையும் வந்து இந்த ஆய்வு குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போது பல பெண்கள் வந்து தையல் மிஷினுக்குலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கத்திரிக்கோள்லாம் பார்த்தோன்னா இரும்பு கத்திரிக்கோளாக இருக்கும், அதுவும் ரொம்ப பெருசாக இருக்க ஆரம்பிக்கும், தூக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கனமான கத்திரிக்கோள் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அந்த கத்திரிக்கோள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பல அடுக்கு துணிகளை ஒரே துணியை கட் பண்ணுறதையும் தாண்டி ஒரே இடத்துல ஒரு துணிக்கு மேலே ரெண்டு மூணு துணியை வச்சு கட் பண்ணும்போது அழுத்தம் அப்படின்றது நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ அந்த அழுத்தம் கொடுக்கறதன் மூலயமா கட்டை விரல், அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் மூட்டுகள் வந்து ரொம்ப தேய்மானம் அடையுது. இப்போ இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கையில் ஒரு டம்ளர் தண்ணியை கூட ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது பெண்கள் மத்தியில் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு விரல்கள் நடுங்க ஆரம்பிக்கும், கைகள்லாம் வலுவில்லாத மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கத்திரிக்கோள் பிடிச்ச விரல்களில் வந்து அவங்களால எந்த ஒரு வேலையும் வந்து அதிகமான பொருளை வந்து தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நைட்லலாம் தூங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, ஒரு மாதிரி நமைச்சல், அதாவது நைட்டில் தூங்கும்போது கைகள்லாம் மறுத்து போய் கடுமையான நமைச்சல் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி வந்துச்சு அப்படின்னா ஏதோ கை கால்கள்லாம் எறும்பு ஊர்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்போது தூக்கம் அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது. எழுந்து உட்காந்து அவங்க வந்து கை கால்கள்லாம் பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு படுக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதிகம் அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கத்திரிக்கோள்லாம் பயன்படுத்துறது மூலிமா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரியான கத்திரிக்கோள்லாம் இருக்க ஆரம்பிக்குது, அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்போது அதை வாங்கி வச்சுக்கிறது பிரச்சனையே இல்லை. கட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து மிஷின் கூட வந்துருச்சு, அதையுமே நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்போது கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டைலரிங்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்காங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதனால் நம்ம வாங்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் எக்ஸ்பென்சிவாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறது அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் குடும்பத்தை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து வேலைக்கே போக ஆரம்பிக்கிறீங்க. அப்போது அந்த நேரத்தில் உங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு உங்களை பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கை கால்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கை கால்களை வந்து மடக்கி விரி வைக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா கை விரல்கள் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுன் மூலயமா பெண்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. முக்கியமாக டைலரிங் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் அக்காக்கள்லாம் வந்து தெரியாமையே வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இல்லை பெண்களாக இருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது நீங்களுமே டைலரிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லெசன் நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் அடுத்ததா பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17 வயசுல ஒரு பொண்ணால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பிடிச்ச துறையில வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்காக மாடலிங் அப்படின்ற ஒரு துறையை சூஸ் பண்ணி அந்த துறையில கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அவார்டுகளை வின் பண்ணிட்டு அந்த துறையில சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேச போறாங்க. இப்போ அவங்களுக்கு 17 வயசு ஆகுது, 17 வயசுல காலேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பிரபலமான ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. நம்ம சேலமை சேர்ந்த மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய சுபா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் நினைஞ்சு பேச போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது, மிஸ் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை வெல்றதுக்கு என்ன காரணமா இருந்தது, அவங்களுடைய ட்ரீம் என்ன, அதை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என்ன ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அவங்க கிட்ட நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுபா. சுபா, அப்போ நீங்க வந்து, எனக்கு வந்து சினிமா தான் பிடிக்கும், அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றா அந்த மாடலிங் துறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம், இதில் ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு நான் அடுத்தது வந்து சினிமா துறைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சினிமா துறையிலே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நீங்கள் அதை தாண்டி இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா தான் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் ஓரியன்டான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடும்போது அதில் ரீச் அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
6: ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பிளானிங் போயிட்டு இருக்கு, ஸோ அது ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான்.
5: ஸோ இப்போ வரைக்கும் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன், அதை தாண்டி நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான பாத்வே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அதுலயும் வந்து நான் அடுத்தடுத்து கலக்க போறேன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட சுபா சொல்லியிருக்காங்க. சுபா, இப்போ நீங்க வந்து ஒரு மாடலிங் துறையில மிஸ் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டம் வென்றிருக்கீங்க, நம்ம சேலம்ல இருந்து நீங்க அங்கே போயிருக்கீங்க அப்படின் போது பெருமையான ஒரு விஷயம் தான். ஸோ கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்கே நம்ம சேலம்ல இப்போ உங்களுக்கு ஒன்று தோண ஆரம்பிக்கும் இல்லையா, நான் வந்து இவ்வளவு பெரிய பட்டத்தை வென்றுட்டு வந்திருக்கேன், ஆனா எனக்கான ரெகனேஷன் வந்து கிடைக்காம இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கா?
6: அவ்வளோ ரெகக்னேஷன் கிடைக்கல, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கு நான் வின் பண்ணது, பட் இன்னும் ஒழுங்காக அதுக்கானது கிடைக்கல.
5: என்ன ரீசனாக இருக்கும் நினைக்கிறீங்க?
6: மேபி அது ஒழுங்காக யாருக்கும் ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம், அதுதான் மெயின் ரீசனாக இருந்திருக்கும்.
5: ஸோ நான் வந்து இவ்வளோ பெரிய பட்டத்தை வென்றுட்டு வந்தாலும் நம்ம ஊரில் எனக்கான அந்த மரியாதை ரெகக்னேஷன் இது எதுவுமே கிடைக்காம தான் இருந்திருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணுறதை விடவே மாட்டேன் அப்படின்றத வந்து சுபா சொல்லியிருக்காங்க. சுபா, இப்போ நீங்கள் வந்து சினிமா துறைக்கு தான் நான் போகணும்னு வந்தேன், ஆனால் ஒரு கட்டத்தில் மாடலிங் அப்படின்ற ஒரு துறையை சூஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது சினிமாலையும் சரி மாடலிங் அப்படின்ற ஒரு துறையிலையும் சரி ரிஜெக்ஷன் அப்படின்னு நிறையா வந்திருக்கும், அதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு அடுத்தடுத்து எப்படி முன்னேறலாம் அப்படின்ற ஐடியாக்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க?
6: அதில் ரிஜெக்ஷன் பார்த்தாலும் எனக்கு பெஜென்ட்ல கிடைக்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனால தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்றதா ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணி கண்டினியூ பண்ணதான் நினைப்பேன்.
5: சினிமா துறையிலையும் என்னால் கவனம் செலுத்த முடியும், அதே மாதிரி பஜன் ஷோ மாடலிங் துறையிலையும் என்னால் கவனம் செலுத்த முடியும், ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சுபா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா துறைகளிலையும் சக்ஸஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன் சுபா. தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் சுபா அவர்கள்கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய சுபா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். சுபா, இப்போ நீங்க வந்து மாடலிங் துறையில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாலும், அடுத்தடுத்து பதக்கங்களை வென்றுட்டு இருந்தாலும், மிஸ் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் இப்போ ரீசெண்ட் டைம்ல வென்று இருக்கீங்க. ஆனா இதையும் தாண்டி சமூகத்திலிருந்து வரக்கூடிய குரல்களா இருக்கட்டும், எதிர்ப்புகளா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், அது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு பொண்ணால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது அதிகமா வர ஆரம்பிக்கும். சொசைட்டி சைட்ல இருந்து அதிகமா வந்திருக்கும். நீங்க வந்து மாடலிங் துறையில இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா இதுல கேள்விகள் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். உங்க கிட்ட இல்லைனாலும் ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான தடைகள் எதிர்ப்புகள் எதாவது சந்திச்சிருக்கீங்களா?
5: அவ்வளோ யாரும் டைரக்டாக வந்து சொன்னது கிடையாது, பட் இன்டைரக்டாக அந்த மாதிரி சொல்கிறது பேரண்ட்ஸும் தாண்டி ஃபேமிலியிலையுமே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் தாண்டி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. சித்தப்பா, அப்புறம் வந்துட்டு அச்சச்சா, அம்மம்மா, இந்த மாதிரி எல்லாரும் அவங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்களுமே டிஃபெண்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறது தான், நம்ம எது பண்ணாலும் சொசைட்டி ஒன்று சொல்ல தான் போகுது. அண்ட் கண்டிப்பாக எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஈவன் என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய பேர் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண வைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க. பட் வி நோ தட் நாங்கள் வந்துட்டு டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக பேஷனேட்டடாக இருக்கோம். ஸோ அதை நோக்கி ஃபாலோ பண்ணுறது தான். மிச்ச பேர் சொல்கிறத நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துப்பேன், இல்லை அப்படின்னா விட்டுருவேன்.
4: மாடலிங் துறையை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எக்கச்சக்கமான தடைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் என்னோட ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் வந்து இப்போ என்னோட துறையில அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து சுபா சொல்லியிருக்காங்க. சுபா, இப்போ நீங்கள் இதை தாண்டி நீங்கள் ஒரு பொண்ணு அப்படின்றதுனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சந்திச்சிருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்ன மாதிரியான சவால்களில் நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சந்திச்சிருக்கீங்க?
5: ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குற க்வெஸ்டினே வந்துட்டு, நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான், ஒரே பொண்ணாக இருந்து எப்படி அமிச்சிங்க, அது என்ன, அது டிஃபரன்ஸ் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் இப்ப ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேக்குறதே அந்த க்வெஸ்சன், பொண்ணா இருந்து எப்படி இந்த ஃபீல் சூஸ் பண்ணீங்க?
4: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க ஆரம்பிக்கும். எனக்கே கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஆசியன் கேம்ஸில் கூட எக்கச்சக்கமான உமன்ஸ் வந்து பல பதக்கங்களை நம்ம இந்தியாவுக்காக முதல் முறையாக வென்று கொடுத்துருக்காங்க. பிடி உஷாவினுடைய சாதனை எல்லாத்தையும் முறியடிச்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் புது சரித்திரத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னுமே பெண்கள் அப்படி ஒரு பக்கம் சாதனை பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேள்விகளும் அவதூறுகளும் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணாக இருந்துட்டு எதுக்காக இந்த துறையில் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும் போது மன வருத்தத்தை தான் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க எந்த துறையிலும் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும். சவால்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் எப்படி கடந்து வரணும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தையும் நம்ம வந்து ஊட்டி வளர்க்கணும் நான் பெண் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேரலே. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரங்கின் ஸ்மார்ட் போன். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல கிட்டு அப்படின்ற குரங்கு குட்டி ஒண்ணு இருந்துச்சு. அந்த குரங்கு குட்டி கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் கிடைச்சிச்சு. இது என்னன்னு தெரியல, ஆனா செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு குரங்கு குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் தினமும் 100 போட்டோ எடுப்போம். ஒரு நாள் போன்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு குரங்கு குட்டிக்கு தெரியாது. ஸோ அப்போ மற்ற விலங்குகள் கிட்டலாம் போய் இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. மற்றவங்களுக்கும் தெரியாது இல்லையா, அதனால என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த காட்டுக்கு பிக்னிக்கு வந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை குரங்கு குட்டி பார்த்துச்சு. அவங்க கிட்ட போய் இந்த ஃபோனு ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிறத செய்கை மொழியில் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்லுதுன்னு குரங்குக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, அப்புறமேட்டு அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியல குரங்கு குட்டி என்ன சொல்ல வருது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ ஃபோனில் சார்ஜ் இல்லை போல, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதை குரங்கு குட்டிக்கு சொல்ல தெரில அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த காட்டில் இருக்கவங்க குரங்கு குட்டிக்கு உதவியும் பண்ணாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கிட்டுவுக்கு சொல்லவே தெரியல அப்படின்னாலும் புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல் இருந்துச்சு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு எந்த ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலும், எந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரியல அப்படின்னாலும், நண்பர்கள்கிட்ட கேட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க யார்கிட்ட கேட்டு நம்ம அதை கற்றுக்கிட்டாலும் தப்பே கிடையாது. ஆனால் கற்றுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: பிரணிகா.
0: பிரணிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: பிகேஜி.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: பிகோகிஸ் ப்ரீக் ஸ்கூல்.
0: வெரி குட். சரி, ஸ்கூல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: தோனி, சியாலன், பிரணேஷ், பிரியா.
0: அவ்வளவுதானா? சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ் இந்த மாதிரி கண்ணாமூச்சி அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுவீங்களா? அதெல்லாம் உண்டு. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரணிகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட பேக் டு பேக்ல. இப்ப 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி சுவாரஸ்யமா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்ப வீசுற பார்வையில அடி ராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ சரண்யா மேம் கிட்ட தொடர்ச்சியாக நம்ம நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குழந்தைகளோட ஆரோக்கியமான வாழ்வில் நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்து அடிக்கடி ஏற்படும் இல்லையா, ஸோ காய்ச்சலுக்கான முதல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நம்ம எதை பண்ணணும் மேம்?
7: காய்ச்சலுக்கான மொதல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் தான். பேரஸ்டமாலை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த நீங்கள் என்ன பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இவங்க மருத்துவர் என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சல் குறைய ஆரம்பிக்கும். சும்மாவே நம்ம கையை வச்சு பார்த்துட்டு அதை காய்ச்சல்னு நினச்சிக்கூடாது. எப்பயுமே குழந்தைகள் இருக்க வீட்டில் தெர்மாமீட்டர் வச்சுக்கணும். தெர்மாமீட்டரில் 99.5 மேலே காமிச்சா மட்டும்தான் அது காய்ச்சல். அப்போ வந்து நீங்கள் பேரஸ்டமால் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அடுத்து வந்து குழந்தைக்கு டெம்பரேச்சர் குறையிலங்கிற பட்சத்தில் தொடச்சி விடலாம். ஆனால் தொடச்சி விடும்போது குழந்தை வந்து இரிட்டபிளாக இருக்கக்கூடாது. குழந்தை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அந்த டெபிட் ஸ்பஞ்சிங்கிற டேப் வாட்டரை யூஸ் பண்ணி தொடச்சி விடுறத பண்ணணும். பட் குளிக்க வைக்கிறது குழந்தை நல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பாக குளிக்க வைக்கலாம். வித விதங்கிற தண்ணியில் குளிக்க வைக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக இருக்க குழந்தைக்கு குளிக்க வைங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெபிட் ஸ்பஞ்சிங் தொடச்சி விடலாம். கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைக்க வழிவகுக்கும். பட் முக்கியமான இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது பேராசிட்டமால் தான். மற்ற மருந்துகளை நீங்களாக ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறது, நீங்களாக வேறு ஒரு ஐபுப்ரோஃபன், மற்ற மருந்துகள் போடுறது வந்து பேரண்ட்ஸாக செய்யக்கூடாது. மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்கணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நம்மளே ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இதுதான் கரெக்டு அப்படின்றத பண்ணவே கூடாது. ஸோ இதன் மூலயமா வேறு ஒரு சைட் எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது கூடவே இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த கண் பார்வை வந்து இப்போல்லாம் குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ சின்ன வயசுலேயே, அதாவது 4th 5th படிக்கும் போதே கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் ஃபோன் பார்க்குறது. ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அண்ட் அப்படியும் தேவை, குழந்தைங்க அதை பார்த்து தான் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரணிகா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரணிகா கூட பேசிடலாமா? பிரணிகா, நீங்க ஸ்கூல்ல ஒன்னா சேர்ந்து விளையாடுவேன்லாம் சொன்னீங்க, அதே மாதிரி டிராயிங்கு அப்புறம் இந்த கலரிங் எல்லாம் பண்ணுவீங்களா? ஓ, பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். சரி, எனக்காக 1, 2, 3 சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: 4, 5, 6, 7, 8, 9, 10.
0: வாவ், கேட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு 10 வரைக்கும் சொல்லிட்டீங்களே. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா சப்ஜெக்டும்.
0: எல்லா சப்ஜெக்டும் ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்ப ரைம்ஸ் ஏதாவது ஒன்னு சொல்றீங்களா?
1: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 a little go again.
0: சூப்பர். சரி, இந்த ரைம்ஸ் பேர் என்ன? கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி!
2: என்ன மச்சான், கிரிக்கெட்டா?
1: இல்லடா, குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய், ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர் ரா.
2: சரி, நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா?
1: எஸ், ப்ரோசீட்.
2: குத்தும் காய், இது
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சொல்லுங்க அவங்களும் நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணக்கூடிய ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிற டிஷ்ஷை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ பரோட்டா அப்படின்னாலே நீங்கள் நினச்சிக்கலாம், இந்த மைதாவில் தானே செய்வாங்க, அது எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப்பு, அடுத்ததாக பன்னீர் 1/2 கப்பு, கேரட் 1/2 கப்பு, அடுத்ததாக கொடமிளகா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அது கூட நம்ம பன்னீர், கேரட், கொடமிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். சீரகத்தூளையும் மறக்காமல் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சு எப்பயும் போல் சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி அப்படியே நம்ம தோசைக்கல்லில் தேய்ச்சி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பன்னீர் பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷே பெருசாக தேவையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு அது எப்படி இருக்குது, அது சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத முழுமையாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ காரம் கம்மியாக இந்த பன்னீர் பரோட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸில் ரெசிபியாக இருக்கும். ஸோ அப்படியும் அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு இதுக்கு நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் கொடுக்கணும், சைடிஷ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வெஜ் குருமா அப்படி இல்லைன்னா சாம்பார் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த சின்ன வயசில் சாமி கும்பிடணும், சாமி மேலே அந்த ஒரு பக்தி கொண்டு வரணும் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயந்தான். ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. ஸோ சாமி எங்கே இருக்குது, எப்போ வரும் அப்படி இப்படின்னு. அதுக்கு ஈவன் நமக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் ஆன்மீக கருத்துக்களால் அவங்களோட அந்த கேள்விக்கு நம்மளால் பதில் அளிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ஆன்மீக ஞானம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை மேம்?
5: முதலில் நாட்டை ஆன்மீக கருத்துக்களால் நிறையுங்கள். மற்ற கருத்துக்கள் தாமே அவற்றை பின்தொடரும். ஆன்மீகமும் ஆன்மீக அறிவும் மிகப்பெரிய பரிசு, ஏனெனில் இது பிறவி தொடரிலிருந்து விடுவிக்கிறது. ஆன்மீக ஞானம் ஒன்றினாலே நமது துன்பங்களை என்றென்றைக்குமாக ஒழிக்க முடியும். மற்ற எல்லா அறிவும் நமது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே நீக்கும். தேவைகளை எழுப்புகின்ற மூல காரணத்தை ஆன்மீக ஞானத்தால் மட்டுமே முற்றிலுமாக வேறறுக்க முடியும். எனவே ஒருவனுக்கு அளிக்க முடிந்த உதவிகள் அனைத்திலும் ஆன்மீக உதவியே தலை சிறந்தது. ஆன்மீக ஞானத்தை தருபவனே மனித குலத்திற்கு மிகச்சிறந்த நன்மை செய்பவன். அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவிகளை செய்துள்ளவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்த காலத்திலும் நாம் காண்கிறோம்.
4: கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நான் இங்கேருந்து டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபா நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. உலகத்தில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சில இடங்கள் இயற்கையோட அழகுக்காக பிரபலமாக இருக்கு, சில இடங்கள் அதை வரலாற்றுக்காக பேசப்படுது. ஆனால் இன்னும் சில இடங்கள் இயற்கையும் மனிதர்களுடைய அறிவும் எப்படி ஒன்றா பயணிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான இடம் தாங்க பஃபல்லோ ரிட்ஜ் அப்படின்றது. இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பகுதியில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவோட மினசோட்டா மற்றும் தெற்கு டகோட்டா பகுதிகளில் பறந்து இருக்கக்கூடிய பஃபல்லோ ரிட்ஜ் சுமார் 60 மைல், அதாவது 97 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய உயரமான குன்று பகுதியாக இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1995 அடி உயரத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? காத்து. பஃபல்லோ ரிட்ஜோட உயரமும் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான சராசரி காத்தோட வேகமும் அந்த பகுதியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், குறிப்பாக காற்றாலை மின்சார உற்பத்தி செய்வதற்கான முக்கியமான இடமாக மாறியிருக்கு. 2022 மே மாத நிலவரப்படி பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இருந்ததா சொல்லப்படுதுங்க. இதில் சில காற்றாலைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. அதாவது இயற்கை கொடுக்கக்கூடிய காற்றை வெறும்னே கடந்து போக விடாமல் அதே காற்றை பயன்படுத்தி மின்சாரமாக மாற்றுறது. இதுதான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட முக்கியமான நோக்கம். பஃபல்லோ ரிட்ஜோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அதோட நில அமைப்பு. இது உயர்நில பகுதிகளில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மிசிப்பி மற்றும் மிசூரி ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகளை பிரிக்கக்கூடிய ஒரு நீர்வடிப்பு மேட்லேயும் பஃபல்லோ ரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. இங்கே இயற்கை மட்டுமில்ல, வரலாறுமே இருக்கு. குடியேறிகள் இந்த பகுதிக்கு வந்து நகரங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே டக்கோட்டா பூர்வீக அமெரிக்க மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில் கிடைக்கக்கூடிய கேட்லினைட் அப்படின்ற களிமண் கல்லை பயன்படுத்தி பாரம்பரிய குழாய்களை உருவாக்கினாங்க. அந்த பாரம்பரியத்தோட ஒரு பகுதியாக இந்த கல் இன்னமுமே பயன்படுத்தப்படுதுங்க. இயற்கை, வரலாறு, தொழில்நுட்பம், இந்த மூணும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தாங்க பஃபல்லோ ரிட்ஜ். ஒரு காலத்தில் உயரமான புல்வெளிகள் நிறைஞ்சிருந்த இந்த பகுதியில் இயற்கை பாதுகாப்புக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஹோல் இன் த மவுண்டைன் பராரைட் அப்படின்ற இயற்கை காப்பகம் குறைஞ்சி வரக்கூடிய உயரமான புல்வெளிகளையும் அதை சார்ந்த பூச்சிகள் மற்றும் விலங்குகளையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுங்க. அதே நேரத்தில் பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில் பல காற்றாலை பண்ணைகளும் அமைஞ்சிருக்கு. நோபல் வின் ஃபார்ம், பஃபல்லோ ரிட்ஜ் வின் ஃபார்ம், ஃபேண்டன் வின் ஃபார்ம் போன்ற காற்றாலை பண்ணைகள் இந்த பகுதியில் இருக்கு. நேர்களே, ஒரு இடம் நமக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னா அது புத்தகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு மலை, ஒரு காற்று, ஒரு புல்வெளி, ஒரு காற்றாலை, இதுவே நமக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லி கொடுத்துடும். இயற்கையை ரசிக்கிறது மட்டும் போதாது, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாத்து அதோட சக்தியை பொறுப்போட பயன்படுத்துறதும் நம்மளோட கடமையாக இருக்கு. இது தாங்க பஃபல்லோ ரிட்ஜ் நமக்கு சொல்லக்கூடிய அழகான விஷயம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் அவர்கிட்ட சிறப்பாகவே

0: இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தவுடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம ஏற்காடு அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது சேலம் மாவட்டத்தில். இந்த சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஏற்காட்டில் மொத்தமாக 69 கிராமங்கள் இருக்குங்க. இந்த 69 கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் தனித்தனியாக அங்கே போய் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட நேரடியாக சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் அங்கே வனவிலங்கு பிரச்சனைகளை பற்றியும் அங்கே செய்யக்கூடிய விவசாயங்களை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் கடைசியாக நான் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ குப்பாயி அப்படின்ற ஒரு பாட்டியை சந்தித்து சில விஷயங்களை கேட்டிருந்தேன். அவங்க நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துருந்தாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: விவசாயம் அதுதான், அந்த காப்பி செடி, அந்த செவக்கு மரம், மிளகு கொடி, அதுதான். வேறு விவசாயமெல்லாம் இல்லை. இதான் எரம தொல்லை தான், எதுவும் போடுறதுக்கு இல்லையே.
3: திருவிழாலாம் நடக்குமா?
4: திருவிழா நடக்கும். பெருமை கோயில் அங்கே இருக்குது, மாரிய கோயில் தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு மரம் போடுவோம். வருஷத்துக்கு ஒரு மரம் ஒரு 8 நாளைக்கு முன்னே 8 நாளைக்கு முன்னே கொடி கட்டிடுவாங்க. அப்புறம் சுத்தமாக இருக்குவாங்க ஊர். அப்புறமே நோய் போடுவாங்க.
3: காட்டெருமை வந்துட்டு அதனால் என்னென்ன பாதிப்பு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க?
4: காட்டுக்காரம் வந்துட்டு மொத்தம் காட்டில் போய் ஒண்டியவெல்லாம் யாரும் போகிறதுக்கு இல்லை கண்ணே. இது அதுதான் இப்போ சனம் ஒண்டியாக காட்டுக்கு போகிறதுக்கு இல்லாமல் கிடக்குறாங்க பயந்துக்கிட்டு. போனால் பாஞ்சிடுத்து, தள்ளி விட்டு போயிடுத்து. அப்புறம் காப்பி செடிலாம் தூக்கி கடாச்சிட்டு போயிடுத்து. அப்புறம் செவுக்கு நாத்தெல்லாம் மொட்டை மொட்டையே தின்னுபிடுத்து போடுற அதுவும் வந்து அந்த விவசாயமும் வரவிடாது பண்ணுது. ரொம்ப அழிம் பண்ணுது.
3: சரிங்கம்மா, நன்றிம்மா.
4: நன்றி.
3: ரொம்ப பொறுமையாக உள்ள விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்ட குப்பாய் பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
3: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
4: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566664633.
4: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிளியூர் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்ததுங்க. அந்த திருவிழாக்கு போயிருந்தப்போ தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை நமக்காக பாடி காட்டினாங்க. அந்த பாடலை பாடி கொடுத்த அந்த கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடியே, அந்த பாடல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால தினமுமே அந்த பாடலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்கு

அரவணைக்கே முன் பிறந்தாந்தவதையே கண்ணன் கணேசனே.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம்னு இருக்கலே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.
0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
4: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
4: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30 2027 சனிக்கிழமை.
4: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
4: முன்பதிவிற்கு 9962727 80

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியுமே நமக்கு தெரிஞ்ச ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. சில செடிகள் அழகா இருந்தாலும், சில செடிகள் மருத்துவ பயன்பாடுகளா அறியப்பட்டாலும், இன்னும் சில செடிகள் அழகா இருந்தாலும் கவனமா கையாள வேண்டியதா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தாவரம் தாங்க ஜட்ரோபா காசிபிக்போலியா அப்படின்றது. இங்கிலீஷ்ல இதை பெல்லியாச் புஷ் அப்படின்ற பேர்களால கூப்பிடுறாங்க. இதோட பூர்வீக பகுதிகளான மெக்சிகோ, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகள் குறிப்பிடப்படுதுங்க. ஆனா இப்போ உலகத்தோட பல வெப்பமண்டல பகுதிகளில் இந்த தாவரத்தை பார்க்க முடியும். இப்போ இதோட தோற்றத்தை பார்க்கலாமா? இந்த தாவரம் சுமார் 2.5 முதல் 4 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட இலைகள் 3 மடல்களை கொண்டிருக்கும். இளம் நிலையில இலைகள் ஊதா நிறத்திலையும் ஒட்டும் தன்மையோடையுமே இருக்குங்க. வளர வளர அது பிரகாசமான பச்சை நிறமா மாறுது. அது மட்டும் இல்லாம சின்ன சிவப்பு நிற பூக்கள், அதோட மையத்துல மஞ்சள் நிறம், பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா அந்த பூக்களுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய சிறிய அளவிலான விதைக்காய்கள் விஷத்தன்மை கொண்டது. இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்ல போறேங்க, அதுதான் இந்த தாவரத்திலேயே முக்கியமான விஷயம். அழகா இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா தாவரங்களையும் தொடுறது, அப்படி இல்லைன்னா பயன்படுத்துறது பாதுகாப்பானது அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. இயற்கையில இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி சரியான அடையாளமும் அறிவும் ரொம்ப அவசியங்க. இந்த தாவரத்துக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பக்குவமே இருக்கு. பாரம்பரிய மருத்துவத்துல இதோட இலைகள், தண்டுகள், வேர்கள், விதைகள் மற்றும் பால் போன்ற பகுதிகள் பல்வேறு வகைகள்ல பயன்படுத்தப்பட்டதா சில தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அலர்ஜி எதிர்ப்பு, வலி நிவாரணம், காய்ச்சல் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய பயன்பாடுகளும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதே நேரத்துல இது பாரம்பரிய பயன்பாடுகள் அப்படின்றதையும் அதை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றா நினைக்க கூடாது அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாவரம் பயோடீசல் உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தொடர்பான பயன்பாடுகள், அலங்காரம் மற்றும் சில மத சடங்குகள் போன்றவற்றோடையும் தொடர்பு படுத்தப்படுதுங்க. ஆனா சில இடங்கள்ல இதே தாவரம் தீங்கு விளைவிக்கக்கூடிய கலையாகவுமே நினைக்கப்படுது. உதாரணமா பியூட்டோரிக்கோல இது ஒரு நாக்சியூஸ் வீடா அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், வடக்கு ஆஸ்திரேலியாவோட சில பகுதிகளில் தீங்கு விளைவிக்கக்கூடிய தாவரமா பட்டியலிடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லுது. இயற்கை நமக்கு தினமுமே ஒரு புதிய பாடம் கத்துக் கொடுக்குதுங்க. ஒரு செடி அழகா இருக்கலாம், ஒரு செடி பயனுள்ளதா இருக்கலாம், அதே நேரத்துல சில பகுதிகள் நச்சுத்தன்மை கொண்டதாகவுமே இருக்கலாம். அதனால இயற்கைய நேசிக்கிறதோட மட்டுமில்லாம இயற்கைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளோட தாவர பயணத்துல பார்த்தது ஜட்ரோபா காசிபோலியா அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நம்ம உலகத்துல எத்தனையோ மக்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ கலாச்சாரங்கள், ஆனா ஒவ்வொரு சமூகத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க பேரு லாக்ஸ். இவங்க ஒரு பழங்குடியின மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, வடக்கு காகசஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தாகிஸ்தான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற லாகியா அப்படின்ற மலைப்பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க தான் லாக்ஸ் மக்கள். உலகம் முழுக்க சுமார் 200,000 லாக்ஸ் மக்கள் இருக்கிறதா இந்த தகவல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. இவங்களோட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களோட மொழிதான். லாக்ஸ் மக்களோட தாய்மொழி லாக் மொழி. இந்த மொழியும் வடகிழக்கு காகசியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான். அதே நேரத்தில் இந்த மொழி எப்படி மற்ற மொழிகளோட தொடர்புடையது அப்படின்றத பற்றி மொழியியலாளர்கள் கிட்ட இன்னும் விவாதங்கள் இருக்குங்க. சரி, மொழியை தாண்டி இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? மலைப்பகுதி தானே, அதனால விவசாயம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பாரம்பரியமா ஆடு வெள்ளாடு மாதிரியான கால்நடைகளை வளர்க்கறது லாக்ஸ் மக்களோட வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதோட பார்லி, பட்டாணி, கோதுமை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பயிரிட்டு இருந்தாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண்கள் பெரும்பாலும் கால்நடைகளை பார்த்துக்கிட்டாங்க, பெண்கள் விவசாயம் வேலைகளில் முக்கிய பங்கு வகிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்ஸ் மக்கள்கிட்ட பாரம்பரிய கைவினை தொழில்களுமே முக்கியத்துவத்தில் இருந்ததுங்க. சில ஊர்கள் நகை செய்கிறதுக்கும், சில ஊர்கள் செப்பு வேலைக்கும், இன்னும் சில பகுதிகள் காலணி, மண்பாண்டங்கள், கம்பளம் நெய்தல் போன்ற தொழில்களுக்கும் பெயர் பெற்றதாக இருந்தது. அதாவது ஒரு இடத்துல ஒரு தொழில், இன்னொரு இடத்துல இன்னொரு தொழில். இப்படி அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு பெரிய கைவினை கலாச்சாரத்தை உருவாக்கி இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லாக்ஸ் மக்களோட வரலாற்றில் குமுக் அப்படின்ற இடத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. குமுக் அப்படின்றது வரலாற்றில் லாகியாவோட பண்டைய தலைநகரமாக குறிப்பிடப்படுது. 6ஆம் நூற்றாண்டில் இது தாகிஸ்தானோட உயர்நில பகுதிகளில் முக்கியமான அரசியல் மையங்களில் ஒன்றா இருந்ததாகவும், அதுக்கப்புறமா இஸ்லாமிய மற்றும் அரசியல் மையமாக வளர்ந்ததாகவும் இந்த தகவல்கள் குறிப்பிடுதுங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான லாக்ஸ் மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றினாங்க. குமுக்கில் 777-778 காலகட்டத்தில் முதல் மசூதி கட்டப்பட்டதாகவும் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுது. நேர்களே, இன்றைக்கி நம்ம லாக்ஸ் மக்களை பற்றி பார்த்த விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லுது. ஒரு சமூகத்தோட தனித்துவம் அப்படின்றது அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் இல்லை, அவங்க பேசுகிற மொழி, வாழ்கிற முறை, செய்கிற தொழில், பாதுகாக்கிற பாரம்பரியம், இது எல்லாம் தான் அவங்களோட அடையாளமாக இருக்குது. மலைப்பகுதியில் வாழ்ந்தாலும் காலம் மாறினாலும் தங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறது இந்த லாக்ஸ் மக்கள் பற்றின இந்த பயணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் வித்தியாசமான மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. காலையில் எந்திரிச்சதும் நம்ம முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோட நாளை ஆரம்பிப்போம். நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது ஏதாவது நம்மளுடைய ஹேர்ஸ்டைலோ இல்லை ஒரு சின்ன கொப்பளமோ இல்லை ஃபேஸ் வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்தாலோ ஒரு ஆயிலியாக இருந்தாலோ நம்ம வந்து வருத்தப்படுவோம், என்னடா ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னு, என்னடா கலர் கம்மியாயிருச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறவங்களுடைய கதை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு மன தைரியம் உள்ளவங்களுடைய ஒரு கதை. தன்னுடைய முகம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாமே வந்து போயிடும். நம்மளுடைய தோற்றத்தை பற்றின கவலை மட்டுமே இல்லை, வாழ்க்கை பற்றின கவலைகளே போயிடும். அவங்களுடைய பேர் சுனிதா. சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐடி சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள யார் முதல் முறையாக பார்த்தாலும் பரிதாபப்படுவாங்க. அவங்க பேசுகிற அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பரிதாபம் மாறி ஒரு பெரிய மரியாதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தோணும். ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்குள்ளாரையும் வரும். ஸோ சுனிதா அவங்கள பற்றின ஒரு கதையை இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். சின்ன வயசில் ரொம்பவே ஒரு துடிப்பான ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எல்லாரு மாதிரியும் நிறைய கனவுகள்லாம் இருந்தது. மெடிசன் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா ஆசைப்பட்றாங்க. ஆனால் குடும்ப சூழல் அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகிற மாதிரி வந்து இல்லை. நிறைய கஷ்டங்கள், சின்ன சின்ன பண கஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. மருத்துவராகணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் படிக்க முடியல. ஆனால் சில வருடங்கள் கழித்து ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் ஃபிசியோதெரபி சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஆசை நிறைவேறவும் ஆரம்பிச்சுது. ஆனால் இவங்க வாழ்க்கையில் இடைப்பட்ட காலங்களில் நடந்த துயரங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் ஏராளம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் என்னென்ன, இவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு சுனிதா அவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீந்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சுனிதா அப்படின்ற ஒரு பெண், பல பேருக்கு இன்னைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண். மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் பிசியோதெரப்பி வந்து சேர்ந்து அவங்களுடைய படிப்பை தொடர்றாங்க. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி, 15 வருஷங்களுக்கு முன்னாடி, அந்த ஒரு சமயத்தில் ஒரு கோர விபத்து அவங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றுதுங்க. அந்த விபத்து அவங்களுடைய முகம் முழுக்க செதஞ்சு போகுது. அவங்களுடைய கூந்தல்ல இருந்து, பற்கள்ல இருந்து, கண்கள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. மரணத்தோட விளிம்புக்கு வந்து போயிட்டு வராங்க சுனிதா. மருத்துவர்களே இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னா சொல்றாங்க. அவங்க வந்து உயிர் பிழைச்சது, அவங்க உயிர் பிழைச்சது ஒரு பெரிய அதிசயம். ஆனா அந்த அதிசயம் நடந்ததுக்கு அப்புறம் சுனிதாவோட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா இருந்ததா அப்படின்னா இல்லைங்க. மருத்துவமனையிலிருந்து சுனிதா வெளியே வராங்க. அவங்களுடைய முகம் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சமூகம் அவங்கள எப்படி பார்த்தது அப்படின்னா, சுனிதா அவங்களுடைய ஒரு பேட்டியில் ரொம்ப மனம் உருகி உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னை குழந்தைங்களுக்கு காட்டி பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயமுறுத்துவாங்க குழந்தைகளை அப்படின்னு. நினச்சி பாருங்கள், சுனிதாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு நார்மலான ஒரு வயசு, நார்மலான ஒரு பெண், அவங்க ஒரு பிசியோதெரபி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த விபத்துனால அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதற்கு முன்னாடி அவங்க எப்பயும் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுனிதா அவங்களுக்கு அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு பயப்படுற ஒரு சூழல் இருந்ததுங்க. அந்த முகத்தோட அமைப்பு மாறி போனதுனால ஏற்கனவே தெரிஞ்சவங்க கூட, நண்பர்கள் கூட இவங்களை அடையாளம் தெரியாமல் தாண்டி போயிருக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு நெருங்கிய நண்பர் வராங்க, தூரத்தில் நம்ம வந்துட்டுருக்கிறப்ப நம்மளை பார்த்து ஒரு புன்னகைப்பாங்க. ஆனால் சுனிதா அப்படி ஃப்ரெண்டாக இருந்தவங்கெல்லாம் யாருன்னே தெரியாமல் கடந்து போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனையாக இருந்திருக்கும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு வேதனையை கடந்து சுனிதா அவங்களோட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை கடந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் இன்றைக்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்க கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சுனிதா அப்படின்ற ஒரு பெண். ஒரு விபத்தினால் அவங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. மருத்துவர்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிராக்கல் நடந்து பிழைக்கிறாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க கூட இவங்க யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு இவங்க வந்து மாறிட்டாங்க. இவங்களுடைய முகம் மாறிடுச்சு. நிறைய பேர் வந்து இவங்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இவங்க அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. சுனிதாங்கிற அவங்களுடைய பேரை இங்கிலீஷில் எழுதி அதை வந்து திருப்பி போட்டு எழுதி பார்க்குறாங்க. அடினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் வருது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பேர், அதாவது எவ்வளோ பேர் அந்த பேருக்கு பின்னாடி என்னென்னமோ பேர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா அப்படின்ற பேரை மாற்றி அடினஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. அடினஸ், சுனிதா அடினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து மாற்றிக்கிறாங்க. பேரை கூட மாற்றிக்கலைங்க, தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றிக்கிறாங்க. தனக்கான அடையாளத்தை மாற்றிக்கிறாங்க. ஸோ அழுத்தமாக அதை வந்து அவங்களுடைய மனதில் பதிய வைக்கிறாங்க. ஸோ நான் ஒரு புது மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் அந்த மனசாட்சி இல்லாமல் இவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதை பற்றி இவங்க பேசும்போது, மற்றவங்க கிட்டே பகிரும்போது ஒரு பெரிய கோபமோ சோகமோ இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மனநிலையிலே அவங்களையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களை முகத்துக்கு நேராக பார்த்து இந்த ஒரு நிலைமையில் எப்படி வாழ்க்கை நடத்துகிற அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க நேரடியாக அவங்கள பார்த்து. அதற்கு இவங்களுடைய பதில், நான் உயிரோடு இருக்கேனே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை இவங்களும் நம்புகிறாங்க. இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று இந்த உலகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னும் விருப்பப்படுறாங்க. ஸோ அது இவங்களுடைய கடமையாகவும் நினச்சிக்கிறாங்க. சுனிதா அடினஸ் இவங்களோட கதையை நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன மேட்ச், என்ன அடி?
2: நான் மச்சான் கிரிக்கெட்டா?
1: இல்லடா குத்து சண்டை.
2: குத்து சண்டையா? அதுல பாக்க ஆரம்பிச்சிட்டியா?
1: டேய் ஐ அம் எ ப்ரொபஷனல் பாக்ஸர்ரா.
2: சரி நீ பாக்ஸர் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
1: எஸ் ப்ரோசீட்.
2: குத்தும் காய் இது.
1: காய் குத்துமா? தெரியலடா.
2: அதுவா தெரியல, முள்ளங்கி.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுனே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. சுனிதா அப்படின்ற பெண் ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. டாக்டர் ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு. ஆனால் ஒரு விபத்துனால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுது. அதிலிருந்தும் மீண்டு வந்து அவங்கள நோக்கி வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வெறும் புன்னகையால் கடந்து போகக்கூடிய ஒருத்தங்களாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க சுனிதா. அதாவது சுனிதா அவங்க சிரிக்கும்போது அவங்க முகமெல்லாம் அடிபட்டிருக்கிற ஒரு ரீசன்னால் அவங்க சிரிக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த தசைகளில் வலி ஏற்படும். ஆனாலும் அவங்க சிரிக்காமல் இருக்கவே மாட்டாங்களாம், எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், சிரித்த முகத்தோடே இருப்பாங்களாம். அதாவது இன்றைக்கி நார்மலாக எல்லா வசதியும் இருந்தால் கூட சிரிக்கிறதுக்கு நம்ம வந்து யோசிப்போம், ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் சுனிதாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை, சிரித்தா அவங்களுடைய தோல் தசைகள் வலிக்கும், ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள். ஸோ அவங்கள எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதே மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று ஐயோ என்னுடைய ஹேர் ஸ்டைல் சரியில்லையே, ஐயோ ஃபேஸ் இன்றைக்கி இப்படி இருக்கே அப்படின்லாம் வருத்தப்படும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வரோம் இன்றைக்கி நாம். ஆனால் இவங்க சுனிதா இவங்களோட வாழ்க்கையில் இவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்றப்ப அது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா அவங்களுக்கு அதனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் லைஃப் நல்லா இருந்தால் பரவாயில்ல. ஸோ அதற்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய உறவினர்கள், இந்த சமூகம் அவங்கள பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை, எப்படி வாழ்கிற அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் கேட்டிருக்கிறாங்க சுனிதா அவங்கள பார்த்து. அதையெல்லாம் தாண்டி சுனிதா ஒரு சிரித்த முகத்தோடு எப்பயுமே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கதை நிறைய பேருக்கு, ஒரு பெண்களாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கதையாக இருந்திருக்கும். தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சுனிதா அப்படின்ற ஒரு பெண்ணோட ஒரு வாழ்க்கை கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தினால அவங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த விபத்து எப்போ நடக்குது அப்படின்னா 2011. சுனிதா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு காரில் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ கார் ஒரு இடத்துல மோதி 3 முறை வந்து கவிழ்ந்துருச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக அவங்களுடைய தலை வந்து வெளியே மாட்டிருச்சு. அவங்களுடைய அந்த ஹேர் வந்து ஒரு இடத்துல மாட்டி அவங்க ஃபேஸ் முழுக்க ஒரு அடி அதிகமாக பட்டுருச்சு, சிதஞ்சிருச்சு அவங்களுடைய முகம். மருத்துவமனையில் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நண்பர்கள் எப்படியாவது வந்து இவங்களை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய முகத்தில் அந்த தோலை வந்து அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் மேலே ஆயிருக்கு. அவங்களுடைய அந்த தாடை பகுதி 5 இடங்களுக்கு மேலே முழுமையாக உடஞ்சிருச்சுதுங்க. அதே மாதிரி அவங்களுடைய பற்கள் அப்படி ஒரே ஒரு பல் மட்டும்தான் நார்மலாக இருந்திருக்கு. ஸோ அவங்க பற்கள் எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. அதற்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் செயற்கை பொருட்கள் தான் வந்து பொருத்தப்பட்டதுங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க நார்மலாக சுவாசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு கோவப்பட்டு அவங்க முகத்தை தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மருத்துவர்கள். அவங்க கைகள் வந்து கட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய முகத்தை அவங்க கண்ணாடியில் பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய அறையில் இருந்த கண்ணாடிகள் எல்லாத்தையுமே வந்து அகற்றிட்டாங்க. ஒரு முறை லிஃப்ட் கதவில் அவங்களுடைய முகத்தை அவங்க பார்த்து ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சு ஒரு பெரிய பயத்தோடு அங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. விபத்துக்கு அப்புறம் அவங்க பெங்களூருக்கு வந்து மாறி போகிறாங்க. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாறி போகிறாங்க. அதே மாதிரி அவங்கள காதலித்த ஒருத்தர் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க சுனிதாவை. ஸோ அவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அழகாக அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களுடைய கதை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.